நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி சிந்து மந்தாரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை சிந்து மந்தாரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: விருந்தோம்பல் 9 அதிகாரம் 7 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, இதில் இளம் உழவரின் வெற்றி கதை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர், இதில் காமன்வெல்த் போட்டிகள் குறித்து தகவல்களோடு வரும் ஆடுகளம். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இறைப்பை குடல் கல்லீரல் மற்றும் கணைய சிறப்பு மருத்துவர் டாக்டர் முரளிரங்கன் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லரி இன் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடர் தஞ்சாவூர் நிசும்பசூதனி திருக்கோவில் சித்திரம் இடம்பெறும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்தழைப்பு. உலக மஞ்சள் காமாலை தின சிறப்பு நேரலை. குடல் இறைப்பை கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MS விஜயானந்த் அவர்களின் பங்கேற்பில் 10 காமன்வெல்த் விளையாட்டு போட்டியின் தினசரி நிகழ்வுகள். தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 இருப்பட பாடல்கள். பூக்களை பறிக்காதீர்கள், பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கேர் உலகம் நதியும் நானும். 12:50 பாப்கார்னர். ஒரு மணிக்கு திருச்சி தில்லை நகர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். காளான் வளர்ப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் நெய்தலூர் காலனி ஜே எட்வின் நகோமி மணி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் தெருக்கூத்து வழங்குவோர் ஏ ஜோதிவேல் குழுவினர். 3:00 இசைத்தூரல். 4:00 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 இலக்கிய பேழை ஓடும் நதியின் ஓசை உரை வழங்குகிறார் பி அரவிந்தராஜ் அவர்கள். தொடர்ந்து சிட்டுக்குருவிகளின் வாழ்வும் வீழ்ச்சியும் நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நேரடி தொலை பேசி நிகழ்ச்சி கிராமப்புற பெண்களுக்கான உணவு மதிப்பு கூட்டு தொழில்நுட்ப வாய்ப்புகள் திருச்சி தில்லாம்பட்டி எஸ் யோகசித்ரா அவர்களின் பங்கேற்பில். 8:00 இரவு இசை இனிமை. 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னால் நாடகம் எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன். 9:15 இனியராகம். 10:00 ஞாபகம் வருதே

இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் பி ஜெயராம் அவர்கள் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், கோப்பு ஜி நாகராஜன் அவர்கள் மிருதங்கம். 11 மணிக்கு தேன் சிந்து நேரம். 12:10 சங்கீத சாரல், சி வெங்கடேஷ் அவர்களின் பக்தி பாடல்கள்.

0: வரம் வரும். 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 விருதுநகர் மாவட்ட செய்தி மடல், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 செய்தி சுடர், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: நேரம் காலை 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோகன் ஷாகு கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அனல் மின் நிலையங்களில் நிலக்கரி இறக்குமதி சுமார் 28% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25 முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12 வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி கேட்கலாம் பாரதி பண்.

0: எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளியெழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகாள் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்தி நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ பாவாயினி கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவாய். மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும். அறம் தழைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல். நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர் துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளைச் சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதிற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மெய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்கு சீடராக வேண்டுமென்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டுத் துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திரவாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் அகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது. நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ளக் குடைந்து நீராடாதே வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், ஒரே நூல்கள் வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்து கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது பொக்கிஷம் புதையல் அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காட்சி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது. ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூடப் பேசும். அதன் மொழிகூட கற்பதற்குச் சுலபமானது. உண்மையை உபாசிக்கும்போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌடி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவையாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன். அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
1: புள்ளின்வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனே, கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள்

நம்பிக்கையை விதைக்கும் நாதமும் மனதை வருடும் பக்தி இசையும் இணையும் இனிய தருணம் இது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக இசை பயணமாய் வருகிறது ஆனந்தராகம்.

சேலம் சுகவனபுரி ஸ்ரீ விஸ்வரூப சர்வமங்கல ஐஸ்வர்ய ஈஸ்வர பிரசன்ன நிலையத்தில் இன்று மாலை மணி 6:15 கபிலாவதாரம் துருவச்சரித்திரம் ஜடபரதர் வரலாறு என்ற தலைப்பு பக்தி சொற்பொழிவு நடைபெறும். ஆனந்தராகத்தின் அடுத்த பாடல் விமலா டைட்டஸ் பாடியிருப்பது.

0: ஒலித்த தெய்வீக கானங்கள் உங்கள் நாளில் நம்பிக்கையையும் நிம்மதியையும் விதைக்கட்டும். பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம்.
1: நேரம் 6:34. கேட்டிணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 12 செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. என்னதான் மெத்த படிப்பு படித்திருந்தாலும், கை நிறைய சம்பாதித்தாலும், நாம் பிறந்த மண்ணில் ஏதேனும் சாதித்தால் நமக்கு மட்டுமல்ல நம் பெற்றோர்களுக்கும்

0: பெருமைக்கும் பெருமை சேர்த்திடும். ஆம், அந்த வகையில் எம்எஸ்சி படிப்பு படித்திருந்தாலும் விவசாயத்தின் மீது ஒரு தீராத ஈர்ப்பு, ஒரு தேடல். பெற்றோர் போற்றும்படி 2.5 ஏக்கரில் விவசாயம் செய்து சாதித்திருக்கிறார் துறையூர் ரங்கநாதபுரம் கோபி நடராஜன் அவர்கள். இவரின் அனுபவ பகிர்வு இதோ.
1: கோபி நடராஜ் வணக்கம்.
2: வணக்கங்க.
1: துறையூர் ரங்கநாதபுரம்.
2: ஆமாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க கோபி? நீங்க?
2: நான் வந்து எம்சிஏ படிச்சிருக்கேங்க.
1: முடிச்ச பிறகு என்ன பண்ணீங்க?
2: முடிக்கும் போதே ஃபைனல் இயர்ல நான் பெங்களூர் போயிருந்தேன். அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2015 வாக்குல ஹைதராபாத் போயிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு தேடல் இருந்துச்சு, சுயசார்பு வாழ்க்கை வாழணும், விவசாயம் பண்ணணும். ஆனா அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான் பண்ணாங்க. நம்ம மண்ணுல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. அதற்காக நான் ஆன்லைன்லயே விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப்ப பாத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் விவசாய முறைகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி ஒரு 10 வருஷமாவே அந்த தேடுதல் இருக்கு. ஆனா நமக்கு பயம், விவசாயங்கிறது ரொம்ப கடுமையானது. கொரோனா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஊர் பக்கம் போயிருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் தான் கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கேன். அங்கதான் வாய்ப்பு கிடைச்சிது. ஆனா அப்பதான் எனக்கு ஆக்சுவலா ரியாலிட்டியே புரியுது. இத்தனை வருஷமா நம்ம பார்த்ததெல்லாம் வேற. ஃபீல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு வயலை வயலா வச்சிருக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு மினிமம் 10,000 வந்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க விவசாயிகள். உழுது வச்சாதான், இல்லனா முள்ளு முளைச்சிக்குது, புல்லு வந்துருது. புல்லு வந்துருச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கே பெரிய பாடா இருக்கு. திரும்ப மருந்து போட்டாதான் அழியுது. அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பயமாயிடுச்சு. ஒரு கட்டத்துல எனக்கும் அந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நீங்க ஒருங்கிணைந்த பண்ணைகள், நம்மாழ்வார் முறை, இயற்கை வேளாண்மையா இருக்கட்டும், அந்த மாதிரி எங்கெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்தாலும் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஊர்ல இருந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்க பண்ற விவசாயத்தையும் பாக்கும்போது பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் வேலை தான், பயங்கரமான வேலை. ஆனா அவுட்புட் தான் இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நிலம் வாங்கவே தேட ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுலயே நிலத்தை படிப்பு செலவுக்காக எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. பேக்ரவுண்ட் நீங்க எதுவுமே கிடையாது. அது வித்ததுனாலதான், அதை வச்சுதான் நான் படிச்சு வந்தது. அதனாலதான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயம்.
1: இருக்காங்க அப்பா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா?
2: அப்பா அம்மா பால் வியாபாரம் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. பால்காரர். அவரோட வயசு பாத்தீங்கன்னா 75, இன்னும் பால் கறந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு.
1: எந்த ஆண்டு பாக்க ஆரம்பிச்சு?
2: ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நிலம் வாங்கணும்.
1: 2000
2: ரங்கநாதபுரத்து பக்கத்திலே, உங்க ஊர் பக்கத்துலதான் வாங்கணும். ஒரு 2 ஏக்கர் மட்டும் வாங்கணும்.
1: அப்பா என்ன சொன்னாரு வாங்கும் போது?
2: வீட்டுல எல்லாம் பெரிய தகராறே ஆயிடுச்சு. ஏன்டா அப்படி பண்ற, வேணாண்டா, இது தேவையில்லாத வேலை அப்படின்றாரு. அதுக்கப்புறமா போராடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி.
1: எப்படிங்க, போர்லாம் இருக்கா என்ன?
2: ஒரு சின்ன கேணி இருக்கு, வட்ட கேணி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 45 அடி ஆழம் கேணி இருக்கு. தண்ணி ஓரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் உப்பு தண்ணி தான் அது.
1: 2 ஏக்கர் ஒரே இடத்துல?
2: 2 ஏக்கர் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஃபென்சிங் போட்டோம். அதுக்கப்புறம் வரப்பு எடுத்து ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 50,000 ரூபா செலவு ஆனிச்சு. அந்த செலவு எல்லாம் பாத்துட்டு வீட்டுல எல்லாம் திரும்பவும் டவுட். 2.5 ஏக்கர் என்ன பண்ணோம்? நாங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம்.
1: ரெண்டா பிரிச்சுக்கிட்டு
2: கேணி பக்கமும் அந்த சுத்தி இருக்கிற கொஞ்சம் இடத்த வந்து நாங்க எங்க புழக்கத்துக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அப்படியே 2 ஸ்கொயரா பிரிச்சுக்கிட்டோம். 2 ஸ்கொயரா பிரிச்சு ரெண்டுலயும் தனித்தனியா வரப்பு எடுத்தோம். அதுல ஒரு வயல் வந்து நெஞ்சை பண்ணலாம், இன்னொரு வயல்ல. நோக்கம் என்னன்னா எனக்கு தேவையான எல்லாமே அதுல இருந்து வந்துடும். வரப்புல முருங்க, பப்பாளி, தென்னை மரம் அடுத்த வருஷம் தான் இருக்கும், தென்னை வாழையெல்லாம். இந்த வருஷம் கிழங்கு நட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். விவசாயம் விதைய போட்டு வந்தீங்கன்னா மண்ணு தன்னைத்தானே வளப்படுத்திக்கணும், செடி தன்னைத்தானே வளர்ந்துக்கணும். அதுக்கு எப்ப பூ அதுக்கு தெரியும். அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை மட்டும் நீ ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தேவையான காத்தோட்டத்தையும் வெப்பமும் வேணும், நீரும் அதுக்கு தேவையான மாதிரி இயற்கையாவே கொடுத்துச்சுன்னா நீங்க ஒன்னும் அதுக்கு கவாத்தம் பண்ண தேவையில்லை, பூச்சி மருந்தும் அடிக்க தேவையில்லை, உரமும் போட தேவையில்லை. இதுதான் அவங்க சொல்ற டெக்னிக். வயல்ல வரத நம்ம சாப்பிடணும், நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், ஆனந்தமா வாழ்க்கை வாழணும். ஆனந்தம் தான் வாழ்க்கை அப்படின்றத இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை.
1: கோபி நடராஜ், உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்க?
2: 9945322488.
1: மீண்டும் ஒரு முறை கோபி நடராஜ் அவங்களுடைய கைபேசி 9945322488. நன்றி கோபி.
2: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
0: எந்த ஒரு செயலிலும் முழு ஈடுபாடும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துவிட்டால் தேடலுக்கான பயணத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்தியது துறையூர் ரங்கநாதபுரம் கோபி நடராஜன் அவர்களின் விவசாய அனுபவ பகிர்வு. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை புதன்கிழமை காளான் வளர்ப்பு குறித்த ஒரு நாள்

பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சிப்பி காளான் வளர்க்கும் முறைகள், நிர்வாகம், வணிக காளான் வளர்ப்பு, செயல் விளக்கம், காளான் வளர்ப்பில் அனுபவம் வாய்ந்த தொழில் முனைவோர்களின் சொற்பொழிவு, சந்தை தகவல், காளானில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் தயாரிப்பு முறைகள் போன்றவை எடுத்துரைக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளோர் நாளை காலை 9 மணிக்கு ₹590 பயிற்சி கட்டணமாக செலுத்தி நேரடியாக முன்பதிவு செய்து கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 9944-39-82-39 தொடர்பு எண்கள் மீண்டும் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 296-28-54 மற்றொரு எண் 99-44-39-82-39. சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் நாளை புதன்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வமுள்ளோர் ₹500 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 944-29-68-779 தொலைபேசி எண் மீண்டும் 944-29-68-779. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டில் காரிஃப் பருவத்தில் குறுவை நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு எல்நினோ நிகழ்வு காரணமாக வெப்பநிலை அதிகமாகவும் பருவமழையின் அளவு குறையவும் வாய்ப்பு உள்ளது என்பதால் இயற்கை சேதாரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விவசாயிகள் தங்களது நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்திட்டத்தில் குத்தகைக்காரர் உட்பட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். குறுவை நெற்பயிருக்கு 1 ஏக்கருக்கு ₹786. பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக் கிளைகளில் தொகையினை செலுத்தி ரசீதினை பெற்றுக் கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்ப படிவம், முன்மொழிவு படிவம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், ஆதார் நகல், ஆதார் எண் இணைக்கப்பட்ட KYC பூர்த்தி செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்றவை தேவையான ஆவணங்களாகும். குறுவை நெற்பயிரில் காப்பீடு செய்ய இம்மாதம் 31ஆம் தேதி கடைசி தேதி என்பதால் விவசாயிகள் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். தக்காளி பயிரில் உயர் மகசூலை பெற 1 ஹெக்டருக்கு 325 கிலோ என்றளவில் யூரியா, 250 கிலோ என்றளவில் பொட்டாஷ் இவற்றை 3 சமமான அளவுகளில் முறையே நடவு செய்த 30வது, 45வது, 60வது நாட்களில் மேலுரமாக அளிக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. ஆடிப்பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் 2ஆம் களை எடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 160 கிலோ என்ற அளவில் ஜிப்சத்தை மண்ணில் இட்டு செடிகளுக்கு மண்ணணைக்க வேண்டும். உளுந்து பயிரில் 1% யூரியாவை இலை வழியாக தெளிப்பது மகசூலை அதிகரிக்க ஓர் யுக்தியாகும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு

0: முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாஹு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட்

0: கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக பிபிஎஃப்எம் எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
1: மலர்கிறது நாள் மலர்.
2: திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் சமூக தொண்டாற்றியவருமான ஆவிச்சி மெய்யப்ப செட்டியார் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1907 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி தமிழ் திரையுலகில் 50 ஆண்டு காலம் இடைவிடாமல் உழைத்து பல மொழிகளில் திரைப்படங்களை உருவாக்கிய பெருமை பெற்றவர். தமிழ்நாட்டின் 5 முதல்வர்களுடன் திரைத்துறையில் பணியாற்றியவர். இவர் தயாரிப்பில் வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா, சம்சாரம் அது மின்சாரம் போன்ற திரைப்படங்கள் தேசிய விருது பெற்றுள்ளன. இந்திய மருத்துவரும் நுண்ணுயிரியலாளரும் எய்ட்ஸ் நோய் ஆராய்ச்சியின் முன்னோடியுமான மருத்துவர் சுனிதி சாலமன் நினைவு நாள் இன்று. 2015 எய்ட்ஸ் நோயாளிகளுக்காக முதல் தன்னார்வ ஆலோசனை சோதனை மையத்தை 1993 நிறுவி சேவையாற்றியவர். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை பெற்றவர் மருத்துவர் சுனிதி சாலமன். கன்னட திரைப்பட நடிகர் கல்யாண்குமார் பிறந்த நாள் இன்று. 1928 தமிழில் இவர் நடித்த முதல் திரைப்படம் நெஞ்சிலோர் ஆலயம். 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் நடித்து வெளியான கடைசி திரைப்படம் ஜெய்ஹிந்த். வங்காள எழுத்தாளர், பழங்குடி மக்களின் நலனுக்காக பாடுபட்ட சமூக நல ஆர்வலர் மகாஸ்வேதா தேவி நினைவு நாள் இன்று. 2016 இவரது எழுத்தில் வெளிப்படும் அறச்சீற்றமும் மனிதநேயமும் பாசாங்கற்ற சொல்லாடலும் படிப்போரின் மனதில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றவை. வங்க மொழியில் இவர் எழுதிய அரண்யர் அதிகார் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை குறித்து எழுதுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அவர்களின் வாழ்க்கை தரம் உயர களத்திலும் நின்று பணியாற்றியவர் மகாஸ்வேதா தேவி. தமிழ் திரையுலகில் MS விஸ்வநாதன், KV மகாதேவன் என்ற 2 ஜாம்பவான்கள் கோலோச்சி இருந்த காலத்தில் தனக்கென ஒரு இசை சாம்ராஜ்யத்தை உருவாக்கி செவிக்கினிய கானங்கள் தந்த மெல்லிசை சக்கரவர்த்தி வி குமார் பிறந்த நாள் என்று. 1934

இன்று உலக கல்லீரல் அழற்சி நாள். கல்லீரல் அழற்சி நோய்களுக்கான அறிகுறிகள், தடுப்பு முறைகள், சிகிச்சை முறைகளை பற்றிய விழிப்புணர்வினை உலக மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்நாள் அனுசரிக்கப்படுகின்றது. சுகாதாரமற்ற தண்ணீர், சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மூலம் இந்நோய் ஏற்படுகின்றது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி நோயுடன் வாழ்கின்றனர். சரியான சிகிச்சை அளிக்கப்படாத நிலையில் கல்லீரல் செயல் இழப்பு ஏற்படுகின்றது. ஹெப்படைட்டிஸ் பி என்ற நச்சுயிரியை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்ற அறிவியல் அறிஞர் பரூச் சாம்பல் ப்ளூம்பெர்கை நினைவு கூறும் விதமாக ஜூலை 28 நாள் உலக கல்லீரல் அழற்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சுத்தமான பழக்கங்களை நமதாக்குவோம், நோயில்லாமல் வாழ்வோம். இன்று உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். இயற்கையை, அதன் வளங்களை பாதுகாப்பது நம் தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து. இயற்கை வளங்களை பாதுகாக்க ஒவ்வொருவரும் இந்நாளில் உறுதியேற்போம்.

எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற திருவள்ளுவரோட வார்த்தைக்கு ஏற்ப இன்னைக்கு நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தெளிவாக திட்டமிட்டு செய்வோம். இனிய இசையோடு உங்கள் இல்லங்களை தேடி வரும் மலராக வருகிறது காலை மலர்.

0: பாடுகளும்
1: ரெடியா மாமே?
2: இந்த சண்டே என்ன கூப்பிடுறேன், நீங்க கூப்பிடவே இல்ல, எல்லாம் சேர்ந்து எங்க போயிட்டு வந்தீங்க?
3: நாங்க எங்கேயுமே போல, வீட்லயே தான் இருந்தோம். இப்பதான் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுல, அத பாக்கிறதுக்காக டிவி முன்னாடியே உட்கார்ந்திருந்தேன்.
2: என்ன காமன்வெல்த் போட்டியா? அப்படின்னா என்ன?
3: காமன்வெல்த் விளையாட்டு போட்டி முதல் முறையா 1930 நடந்துச்சு. இந்த போட்டியில 74 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்துக்கிறாங்க. இப்ப இந்த போட்டி எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தா, July 23 August 2 வரைக்கும் இந்த போட்டி நடைபெறுது. போட்டிகள் என்னன்னு அப்படின்னு பார்த்தா, தடகளம், நீச்சல், குத்து சண்டை, ஜூடோ, சைக்கிள் பந்தயம், ஜிம்னாஸ்டிக், நெட்பால், கூடைப்பந்து, லான் பவுல்ஸ், பளு தூக்குதல், இந்த விளையாட்டுகள்லாம் இந்த போட்டிகள்ல இருக்கு.
4: நீங்க சொன்ன எல்லா தகவல்களுமே சூப்பர். வரலாற்று ரீதியா காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எப்படி தொடங்குச்சு, இப்ப எங்க நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. நம்ம இந்திய வீரர்கள் இந்த 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல என்ன வரலாறு படைச்சாங்கன்னு நான் சொல்லட்டுமா? போட்டியோட 2 July 24 அன்னைக்கு ஜாண்டு குமார் பாரா பவர் லிப்டிங் போட்டியில வெண்கல பதக்கம் வென்றாரு. இந்தியாவுடைய இந்த ஆண்டுக்கான முதல் காமன்வெல்த் பதக்கம் இதுதான். அடுத்ததா, போட்டியின் 4 July 26 அன்னைக்கு இந்தியாவுக்கு மொத்தம் 3 பதக்கங்கள் கிடைத்தது. பெண்கள் பளுதூக்குதல் போட்டியில 48 கிலோ எடை பிரிவுல மீராபாய் சானு தொடர்ந்து 3வது முறையா காமன்வெல்த் போட்டியில தங்கம் வென்றாங்க. மகளிர் பிரிவுல மீராபாய் சானு ரொம்ப அபாரமா செயல்பட்டு ஸ்னாச் பிரிவுல 85 கிலோ, கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவுல 105 கிலோ அப்படின்னு மொத்தமா 190 கிலோ எடைய வெற்றிகரமா தூக்கி ஒரு வரலாற்று சாதனையோட தங்கப்பதக்கத்தை பெற்றாங்க. இதே பளு தூக்குதல் போட்டியில ஆடவர் 60 கிலோ எடை பிரிவுல ரிஷிகாந்தா சிங் ஸ்னாச் பிரிவுல 121 கிலோ எடையையும் கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவுல 143 கிலோ எடையையும் சுமர்ந்து மொத்தம் 264 கிலோ எடையை தூக்கி 2வது இடத்தை பிடிச்சாரு. பதக்கப்பட்டியல்ல ஆஸ்திரேலியா 17 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கல பதக்கங்களோட 39 பதக்கங்கள் பெற்று முதலிடத்துல இருக்கு. 2வது இடத்துல இங்கிலாந்து 19 பதக்கங்களுடனும், 3வது இடத்துல ஸ்காட்லாந்து 6 பதக்கங்களோடவும், இந்தியா 8வது இடத்துல 4 பதக்கங்களோடவும் வீற்றிருக்கு. நாட்கள் நகர நகர பதக்கப்பட்டியல்கள்ல நாடுகளோட பெயர்கள் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. பார்ப்போம் இந்தியா இன்னும் என்ன மாதிரியான வெற்றிகளை பெறப்போகுது அப்படின்னு.
3: அது இன்னும் நிறைய கேம் இருக்குல்ல, எல்லாத்துலயும் நம்ம தங்கமா வாங்க போறோம். August 2 வரைக்கும் இருக்குல்ல,
2: அப்ப நிறைய தங்க பதக்கமா வாங்கிட்டு வர வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
5: நன்றி நன்றி, நல்வர் நல்வர்.
6: NCERT
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
7: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
6: மாலை 5:30
7: NCERT
6: வகுப்பறையாகும்
7: உங்கள் வரவேற்பறை.
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த

0: திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாகா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் ஒன்று ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர துபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டாா்.

இந்தியாவை உலகளாவிய சுற்றுலாத் தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றன. ஆடவர் பிரிவில் மனோவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: உங்க அன்றாட வேலைய பாக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்ல இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க கேக்கலாம். இது காலை மலர்ல மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, இரைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள். வாங்க, இன்னைக்கு அவர் எதை பத்தி பேசுறாருன்னு கேக்கலாம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே, இந்த தினத்தை அனுசரிக்கிறதோடைய காரணம் என்ன டாக்டர்?
1: இன்று உலக ஹெப்படைட்டிஸ் டே, கல்லீரல் அலர்ஜி நோய். ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு வியாதிக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று மது பழக்கம்,

0: இரண்டாவது வைரஸ் கிருமிகள், அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டிஇ போன்ற வைரஸ் கிருமிகள் உண்டு. அதையடுத்து உடல் பருமன் அதிகமாக இருப்பதனால் வரும் கல்லீரல் அழற்சி நோய், இதை ஆங்கிலத்தில் ஒபிசிட்டி என்று அழைப்போம். இன்று இருக்கும் காலகட்டத்தில் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது நம்முடைய சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், உடல் பருமன் அதிகமாக இருப்பது, இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு நோய்க்கு பேர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று அழைக்கிறோம். இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் நம் உடம்பில் உள்ள இரத்த குழாய்களை பாதிக்கலாம், அதையடுத்து ஒவ்வொரு உறுப்புகளும் பழுது அடையலாம். அவ்வாறு பழுதடையும் கல்லீரல் வியாதியை நாஷ் நான் ஆல்கஹாலிக் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் என்று அழைப்போம். மிக முக்கியமான காரணங்கள் மது பழக்கம், வைரஸ் கிருமியினால் தாக்குதல், உடல் பருமன் மற்றும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னால் வரும் நாஷ் என்று கூறப்படும் இந்த வியாதிகள். இவை அல்லாமல் மரபு ரீதியாக வரும் காரணங்கள் ஆட்டோ இம்யூன், நம் உடம்போடைய எதிர்ப்பு சக்தியே வந்து கிருமிகளை தாக்குவதற்கு பதிலாக நம் உடம்பின் திசுக்களை தாக்குதல், இவை போன்ற பல காரணங்கள் உண்டு. இதில் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கிருமியில் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டிஇ இந்த ஐந்து கிருமிகள் உண்டு. அதில் மிக முக்கியமான கிருமி ஹெப்படைட்டிஸ் பி. இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்ற கிருமி 1965 டாக்டர் ப்ளூம்பர்க் எனப்படும் ஒரு மருத்துவ விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆஸ்திரேலியாவில் உள்ள நோயாளி ஒருவரின் ரத்தத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இதனை ஆஸ்திரேலியா ஆன்டிஜென் என்று அழைக்கலாம். இந்த விஞ்ஞானியின் பிறந்த நாளையே நாம் இன்று வேர்ல்ட் ஹெப்படைட்டிஸ் டே என்று கொண்டாடுகிறோம், July 28. இதை அனுசரிப்பதற்கான நோக்கம் இந்த ஹெப்படைட்டிஸ் பற்றிய விழிப்புணர்வு உலகெங்கும் பரவ வேண்டும். இதனால் ஒவ்வொரு வருடமும் பல கோடி மக்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் தகுந்த முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். பல கோடி மக்கள் ரிஸ்க் ஃபேக்டரில் உள்ளனர், அவர்களை நாம் இதில் இருந்து காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுவதற்கு முதல் காரணமாக மது பழக்கத்தை நாம் கைவிடுதல், இரண்டாவது ஹெப்படைட்டிஸ் பி யை தடுப்பதற்கு அதுக்குண்டான தடுப்பூசியை நாம் அனைவரும் பெற்றுக் கொள்ளுதல், மூன்றாவதாக உடல் பருமன், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம், இவை மூன்றையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல். ஒருவேளை இத்தகைய நோய் வந்துவிட்டால் அதை சிகிச்சை செய்வதற்கு நாம் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்குண்டான மருத்துவரை நாம் ஆங்கிலத்தில் கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் என்று கூறுகிறோம். சில நபர்கள் இதற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுக்காமல் அதற்கு பல்வேறு கை வைத்தியம், நாட்டு மருந்து இவை எடுத்துக்கொள்வதனால் பல ஆபத்துக்கு உள்ளாகின்றனர், அதை நாம் கூடுமான வரையில் தவிர்க்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் பி கிருமிக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் இன்று கிடைப்பதனால் அதை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வர முடியும், பல நேரங்களில் முற்றிலுமாக குணப்படுத்தவும் முடியும். ஒருவேளை இத்தகைய வியாதி நம் கட்டுப்பாட்டுக்கு அடங்காமல் மிக அட்வான்ஸ் ஸ்டேஜில் நோயாளி மருத்துவரிடம் அணுகினால் அதற்கு நிரந்தர தீர்வாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டும்.
1: உடல் பருமனை குறைக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சை குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இரைப்பை குடல் கல்லீரல் கணைய சிறப்பு மருத்துவர் முரளிரங்கன் அவர்கள்.
2: நேர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்கள் 1ஆம் தேதி, அதாவது வருகின்ற மாதம் 1ஆம் தேதி, ஊராட்சி மன்ற அலுவலகம் எடப்புலிநாடு மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகம் முள்ளுக்குறிச்சி ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு முகாம்களில் பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை, அதாவது PHH மற்றும் அந்தோதியா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பு EKYC செயல்முறையை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை நிறைவு செய்யாதோர் தங்களது ஆதார் அட்டையில் உள்ள விரல் ரேகை மற்றும் கண் கருவிழி ஆகிய விவரங்களை புதுப்பிக்க ஏதுவாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல்

மாநகராட்சி அலுவலகம், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமராபாளையம், பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகம், பள்ளிப்பாளையம், மல்லசமுத்திரம், சேந்தமங்கலம், பரமந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் எல்காட் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் ஆதார் சேவை மையங்கள், நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமராபாளையம், சேந்தமங்கலம், பரமத்தி, கொல்லிமலை மற்றும் மோகனூர் வட்டாட்சியர் அலுவலகங்களில் டிஏசி டிவி நிறுவனம் மூலம் நடத்தப்படும் ஆதார் சேவை மையங்கள் ஆகியவற்றை அணுகி தங்கள் கைரேகை மற்றும் கண் கருவழி பதிவை புதுப்பித்து பின் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைக்கு சென்றோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு சென்றோ தங்களது கைவிரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி பதிவை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர் மக்களுக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை தேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் காலை 10 மணி முதல் நடைபெற இருக்கு. வருகின்ற 1ஆம் தேதி ஆண்டிமட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கேட்டிணைஞ்சிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது காலை மலர்.

நேரம் 7:48. இப்பொழுது நம்ம திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ 1 24 ரூபாய், கத்திரிக்காய் 66 ரூபாய், அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 74, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 50 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் கிலோ 1 30 ரூபாய், சௌசௌ 40, புள்ளங்காய் 46 ரூபாய், பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 36, நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேனைக்கிழங்கு 58 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 100 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி 190 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் கிலோ 1 280 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்களி விலை நிலவரம். வானிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழக கடற்கரையோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். இன்று வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மற்றும் தென் வங்கக்கடலின் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடற்கரை பகுதிகளிலும் வங்கக்கடலின் சில பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு தங்கம் 1 கிராம் 13,370 ரூபாயாகவும் வெள்ளி 1 கிராம் 240 ரூபாயாகவும் உள்ளது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: காலை மலர் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் காலை மலர் மலரும் நாளை காலை 7 மணிக்கு.

நேர்லே உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 9383462 அப்படிங்கிற இந்த எண்ணில் வாட்ஸ்அப் வழியா

வரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது இதய ராகம் நிகழ்ச்சியின் நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்களோடு. அஸ்ஸாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க. இதய ராகம் நிகழ்ச்சியில எனக்காக ஏதாவது ஒரு புது பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம்.

இதே ரகம் நிகழ்ச்சி நேயர்களின் இதயம் தொட்ட புது பாடல்களோடு. பெரம்பலூர் மாவட்டம் செல்லியம்பாளையம் கிழக்கு தெருலேருந்து தனலட்சுமி அனுப்பியிருக்காங்க, வணக்கம் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு எனக்கு மதராசி திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய

8:39 கேட்டிருக்கின்றோம். இதயராகம் நிகழ்ச்சி நேயர்களின் இதயம் தொட்ட புது பாடல்களோடு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 kHz. இதயராகம் நிகழ்ச்சிக்கு எங்களது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. தாத்தையங்கார்பேட்டை பெருகனூர்லேருந்து அசோக்குமார், மனோஜ்குமார், மணிமேகலை, ஷாலினி, பிரீத்தி, ஹேமஸ்ரீ, ஹன்ஷித், எங்களுக்காக அடியே அப்படிங்கிற பாடலை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டு ரசிக்கலாம்.

திரையரங்கம் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கின்றோம். 8:44 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அயோக்யா திரைப்படத்திலிருந்து பாடல் வருது இதை ரகம் நிகழ்ச்சிக்கு.

0: கேட்டு ரசிச்சிருக்கோம். இதே ரகம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் இதயம் தொட்ட பாடல்களோடு. பிரதர் திரைப்படத்தில் இந்த மகாமிசி பாடல் கேட்டிருக்காங்க சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ், நிகேந்திரா, இவங்கெல்லாம் லால்குடியிலேருந்து அவங்களோட விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். நாமளும்
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வணக்கம், நான் டாக்டர் விஜயானந்த், இரைப்பை குடல் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர். நம்ம எல்லாத்துக்கும் மஞ்சள் காமாலையை பத்தி தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மஞ்சள் காமாலை எல்லாம் ஒரே மாதிரியான நோய் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மஞ்சள் காமாலைய கவனிக்காம விட்டா அது இன்னும் பெரிய ஆரோக்கிய சிக்கலை உண்டாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உலக மஞ்சள் காமாலை தினம், அதாவது ஹெப்படைட்டிஸ் டேயை முன்னிட்டு காலை 9 மணிக்கு ரெயின்போ பண்பலையில உங்க எல்லாத்தோட பேச இருக்கிறேன். அப்போது உங்க சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் தரேன்.
1: நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240-102-1 மற்றும் முறையன் 246-102-1. உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட இருக்கு, 938-546.

நேரம் 9 மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பி ஜெயராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், கோப்பு ஜி நாகராஜன் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சீதாபதே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கமாஸ் ராகம், ஆதிதாளம்.

தொடர்ந்து கேட்கலாம் பங்கஜ லோச்சனா என தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை, கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பூ தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கலிகியுண்டே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக ராமனை பஜித்தாள் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் மாண்டு ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை அரங்கசை நிகழ்ச்சியில் கேட்டது பி ஜெயராம் அவர்களின் பாடல். என் சி மாதவ் அவர்களின் வயலின், கோப்பு ஜி நாகராஜன் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் ஹரிகிஷோர் கஞ்சிரா.

நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று பகல் 12 மணிக்கு குரல் அமுதம், 12:10க்கு சங்கீத சாரல், சி. வெங்கடேஷ் அவர்களின் பக்தி பாடல் கேட்கலாம்.

0: பிற்பகல் 1 மணிக்கு மனதை மயக்கும் மதுர கீதம். 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம், காளான் வளர்ப்பும் விற்பனையும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் நெய்தலூர் காலனி ஜே எட்வின் நகோமி மணிமலர் அவர்கள்.
1: 2:30 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் தற்போது நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். மக்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் சட்டத்திருத்த மசோதா 2026 மீதான விவாதம் நடைபெறுகிறது. சென்னை மணப்பாக்கம் அடையாறு ஆற்றை சுத்தம் செய்யும் பணியை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று காலை தொடங்கி வைத்தார். ஆற்றில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை இயந்திரம் மூலம் அகற்றும் பணியை அமைச்சர் துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சாதனை புரிந்தவர்கள் பத்ம விருதுகளுக்கு வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் நேரில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் எல்நினோ பருவநிலை மாற்றம் காரணமாக இழப்பீடுகளை தவிர்க்க விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு எல்நினோ பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு வெப்பம் அதிகரித்து வருவதால் விவசாயிகள் தற்போது சாகுபடி செய்துள்ள நெல், நிலக்கடலை, துவரை, தக்காளி, கத்திரி, மஞ்சள் மற்றும் வாழைப்பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறுவை நெல் மற்றும் மானாவாரி பயிர்களுக்கு விவசாயிகள் கட்டாயம் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில்

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களின் தொகுப்பாய் நாம கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: கேட்டு நின்றிருக்கோம். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz. நேரம் 10:28. நேர்களே, உங்களோட நினைவிற்காக இன்று காலை 10:45 இலக்கிய பிழை ஓடும் நதியின் ஓசை உரை வழங்குகிறார் வி. அரவிந்தராஜன் அவர்கள். சிட்டுக்குருவிகளின் வாழ்வும் வீழ்ச்சியும் நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ. கௌசல்யா அவர்கள்.

நேரம் 10:30. நம்ம திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வருது.

நேரம் 10:40. கேட்டணிஞ்சிருக்கோம். இது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள்.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் செயலா இருந்தாலும் சரி, அத எப்படி நாம புரிந்து கொண்டோங்கிறத பொறுத்துதான் அவற்றை நம்மால் முழுமையாக பயன்படுத்தவோ நடைமுறைப்படுத்தவோ முடியும். இப்ப ஓடுற நதியினுடைய ஓசைய இறைச்சலாவோ அல்லது மெல்லிய இசையாவோ உணர்வது அவரவர் புரிதலை பொறுத்தது. இப்பொழுது வி அரவிந்த்ராஜ் அவர்களின் பகிர்வை புரிந்து கொள்வோமா?
1: இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமா படைச்சிருக்கு. இயற்கையோட படைப்புல எல்லாமே சிறந்ததுதான். மருத்துவ குணங்கள் மண்டி கிடப்பதால எருக்கம்பூவும் அழகுதான், பசியாற்ற உதவுவதால வாழைப்பூவும் அழகுதான், மானம் காக்க பயன்படுவதால பருத்திப்பூவும் அழகுதான் என்கிறாய் இறையன்பு. ஓடும் நதியின் ஓசை என்பது எழுத்தாளரும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியுமான வே இறையன்பு அவர்களின் மிகச்சிறந்த தன்னம்பிக்கை நூல். இந்த நூல் ஒவ்வொரு மனிதரும் தங்கள் சுயத்தை உணர்ந்து வாழ்க்கை பாதையை எவ்வாறு திட்டமிட்டு உன்னதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறது. நாம் உழைப்பின் மகத்துவத்தை அறியாமல் இருக்கிறோம் என்று கூறுகிறார் இறையன்பு. அதாவது 10-15 நிமிடங்களில் சாப்பிடுகிறோம், ஆனால் எவ்வளவு நேரம் சமைக்கிறாங்க? ஒரே நாளில் அறுவடை செய்கிறோம், ஆனால் எத்தனை நாள் பயிரை பாதுகாக்க வேண்டியிருக்கு? எத்தனை மாதமாக எடுத்த படம், ஆனால் 3 மணி நேரத்தில் பார்த்து முடித்து விடுகிறோம். நாம் வெகு சாதாரணமாக கடக்கிற பாலம் எத்தனை வருடம் எத்தனை பேரின் உழைப்பால் உருவானது நாம் என்னைக்காவது எண்ணி பார்த்திருப்போமா? ஆனால் உழைப்பின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்று கூறுகிறார். நன்றி எதற்கு சொல்லணும்னா, திருப்தியை ஏற்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தொடர்ந்து உற்சாகமாக பணியேற்ற அது அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறுகிறார். அழகும் அவலட்சமும் என்ற கட்டுரையில் இறையன்பு சொல்கிறார், நாம் எப்ப அழகாக மாற முயற்சி செய்ய ஆரம்பித்தோமோ அப்போதே அவலட்சணமாக மாற ஆரம்பித்து விட்டோம் என்று கூறுகிறார். செயற்கையால் நாம் இயற்கை தன்மையை இழந்துவிட்டோம். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம் என்று நாம் பார்த்தால், அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறதும் முகத்தை காட்டிலும் முகமுடியே பலரும் விரும்புகிறாங்க என்று சொல்கிறார். அடுத்த கட்டுரையில் எளிமை என்றால் எது என்று சொல்கிறார் இறையன்பு. சிலரை எளிமையாக வச்சிருக்கிறது கூட நாம் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு என்று சொல்கிறார் இறையன்பு. உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராரு, இரவு தங்க

0: வேண்டிய சூழல். நம்ம வீட்டில் மெத்தை மட்டும்தான் இருக்குது, அவரோ நான் பாயில் மட்டும்தான் படுப்பேன். மெத்தையெல்லாம் எனக்கு பொறுத்தவரை அது ஒரு பெரிய ஒரு ஆடம்பரம். அதனால் அவருக்காக ஓடி போய் பாய் வாங்கி வர்றோம். எது எளிமை, எது ஆடம்பரம்? ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு திடீர்னு வர்றாரு, இட்லி தயாராக இருக்குது, ஆனால் நான் கூழ் மட்டும்தான் குடிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் அவருக்காக கஷ்டப்பட்டு கேழ்வரகு மாவு வாங்கிட்டு வந்து கூழ் தயாரித்து கொடுக்குறோம். இது எளிமையா? எளிமை என்பது என்ன என்று விளக்கம் சொல்கிறார் இறையன்பு. எளிமை என்பது இருப்பதில் தன்னை தளர்த்தி கொள்வது, மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் தன்னுடைய எளிமையை நிலைநாட்டிக் கொள்வது தான் எளிமை என்று கூறுகிறார். லியோ டால்ஸ்டாய் தன் சீடர் ஒருவரிடம், நீ முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்கிறாயே, இது எவ்வளவு பெரிய ஆடம்பரம், எனவே நீ இரண்டாம் வகுப்பு பெட்டியில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றார். அவரும் சரி என்று சொல்லிவிட்டு இரண்டாம் வகுப்பு பெட்டி முழுவதையும் அவர் ஒருவரே முன்பதிவு செய்து அவர் மட்டும் பயணம் செய்தார். இது போலத்தான் ஒரு சிலரின் எளிமை என்பது இருக்கிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, முதலில் அதில் உள்ள நிறைகளை எடுத்து சொல்லிட்டு அப்புறமா அதில் உள்ள குறைகளை மென்மையாக சொல்லணும். அப்போ தான் அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. தெருவிளக்கு எரியாததை பற்றி இரண்டு மனு. ஐயா, எங்கள் தெருவில் விளக்கே இல்லை, பெண்களும் குழந்தைகளும் வெளியே செல்ல முடியலை, இது வரைக்கும் பல மனு கொடுத்துட்டோம், எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருக்கீங்க, இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கலனா நாங்கள் சாலை மறியல் தான் ஈடுபடுவோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள். இரண்டாவது மனு. ஐயா, தங்களுக்கு முதலில் எங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம நகராட்சி முழுவதுமே இரவு கூட பகல் போல் இருக்கு, இது தங்களுடைய நிர்வாக திறமையை காட்டுகிறது. ஆனால் எல்லா தெருவும் ஒளி வெள்ளத்தில் இருக்கும்போது எங்கள் தெரு மட்டும் இருள கிடக்கிறது. இந்த தகவலை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரல என்பது எங்களுக்கு புரிகிறது. இந்த தகவல் தெரிஞ்சிருந்தா உங்கள் நிர்வாகம் இந்த குறையை சரி செஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எனவே தங்கள் நிர்வாகத்தில் எங்கள் தெரு மட்டும் இருள கிடக்குது என்ற கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மனுவை நாங்கள் எழுதுகிறோம். நாம் குறைகளை சொல்பவர்களாக மட்டுமல்லாமல் அவற்றை அடுத்தவர்களுக்கு வலிக்காமல் சொல்லுகிற நேர்த்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்க எதிர்மறை மனப்பான்மையை கைவிட வேண்டும் என்று இறையன்பு அவர்கள் கூறுகிறார்.
1: வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் ஓடும் நதியின் ஓசை என்ற நூல் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொண்டார் பி அரவிந்தராஜ் அவர்கள். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்பது நிதர்சனம். அதற்கும் சில விதிவிலக்கு உண்டு, அவை யாதென்று அறிந்திடுவோம் ஏ கௌசல்யா அவர்களின் நூல் அறிமுகத்தில்.
2: சிட்டே சிட்டே பறந்து வா, சிறகை சிறகை அசைத்து வா, பாலும் சோறும் உண்ணவா. இப்படி பாட்டு பாடி நம்ம சிட்டுக்குருவியை கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மளுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லி கொடுப்பாங்க இந்த பாட்டை. ஆனா இப்ப என்னாச்சுன்னா சிட்டுக்குருவி நம்ம அதிகமா பாக்குறதே இல்ல. இந்த பாட்டு மூலியமா தான் சிட்டுக்குருவியை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. பாரதியாருக்கு பிடிச்ச பறவை சிட்டுன்னு கூட சொல்றாங்க. பாரதியார்ல இருந்து இப்ப தற்கால எழுத்தாளர் பெருமான் முருகன் ஐயா வரைக்கும் அவர் கூட கீர்த்தனையில வந்து சிட்ட வந்து பாடுபொருளா வச்சு பாடிருப்பாரு. அது வந்து சிட்டுக்குருவி அப்படின்றது வந்து ஒரு சுதந்திரமான வெளியே நம்மளுக்கு சொல்லக்கூடிய பறவை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு பாக்குற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிட்டு குருவிகளின் வாழ்வும் வீழ்ச்சியும் அப்படின்ற தலைப்புல ஆதிவள்ளியப்பன் எழுதின நூல். இந்த நூல் வந்து தடாகம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இதழாளர், சுற்றுச்சூழல், குழந்தைகள், அறிவியல் துறைகள் சார்ந்து தொடர்ச்சியாக எழுதி வருபவர். உலகை அச்சுறுத்தும் பருவநிலை மாற்றம் குறித்து கொதிக்குதே கொதிக்குதே, நம்மை சுற்றி காட்டுயிர், நவம்பர் புரட்சி நூற்றாண்டு, சிறார் நூல் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்களை எழுதியிருக்காரு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டவர். முதல் பதிப்பு வந்து தடாகம் வெளியிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பதிப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நூல் குறித்த மதிப்புரைகள் இருக்கும்ல, அதாவது இந்த நூல் வந்து எப்படி இருக்கு, இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த பத்திரிகைகள் அப்புறம் ஒரு சில ஆசிரியர்கள் எழுதுனது அதெல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த நூல்ல. சிட்டுக்குருவியோட படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆண் சிட்டுக்குருவி எப்படி இருக்கும், பெண் சிட்டுக்குருவி எப்படி இருக்கும், இனப்பெருக்க காலத்துல அந்த பறவைகளோட இயல்பு எப்படி இருக்கும், அதெல்லாம் கூட படம் மூலியமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நூலில் சிட்டுக்குருவியின் வாழ்க்கை முறை, அழிவுக்கான காரணங்கள், பாதுகாக்கும் வழிமுறைகள் ஆகியவற்றை ஆதிவள்ளியப்பன் அவர்கள் கூறியுள்ளார். சிட்டுக்குருவியில பாருங்களேன், பெண் குருவி என்ன தர்மம் பண்ணுது, தன்னோட இணைய தானே தேர்ந்தெடுத்துக்குதான். சிட்டுக்குருவியோட அழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது இந்த செல்போன் டவர் எல்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, அதனால தான் வந்து சிட்டுக்குருவிகள் அழியுது அப்படின்றது வந்து பொதுவான காரணமாக இருக்குது. இது வந்து நம்ம நாட்டில் அப்படி கிடையாது அப்படின்றத வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கான

0: உண்மையான காரணங்கள் என்ன, எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த நூலில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த சிட்டுக்குருவியோட அழிவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத முக்கியமான காரணம் நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பசுமை பரப்பு குறைஞ்சி போனது தான் இதுக்கான முதன்மை காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்துறது, நம்மளோட தாவரங்களை விட்டுட்டு இந்த குறு மரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அயல்நாட்டு தாவரங்கள் மேலே இருக்கக்கூடிய விருப்பம் காரணமாக அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து குருவிகளுக்கு வந்து கூடு கட்ட இடம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு காட்டை சுற்றி வேலி போடணும்னா கூட அப்போ வேலி தாவரங்கள்னு ஒரு சிலது இருந்துச்சு, அதை பயன்படுத்தி தான் வந்து வேலி அமைச்சாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, இரும்பு வேலி அதில் கரண்ட்டு போடுறது அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து நவீனத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கட்டட அமைப்பு, அப்போ வந்து கூரை வீடு ஓட்டு வீடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குருவிகள் வந்து எது அது கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கூடு கட்டி சுதந்திரமாக அந்த வீட்டில் நம்ம கூட ஒருத்தராக இருந்தாங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா கட்டட அமைப்பு வந்து மாறிடுச்சு, பெட்டி பெட்டியாக கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா குருவிகளுக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் முக்கியமான காரணமாக அவர் சொல்கிறாரு. இதெல்லாத்தையும் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான காரணங்களையும் இந்த நூலில் அவர் சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரி மரங்களை வளர்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவரை புடலை கொடிகள் இதெல்லாம் வந்து குருவிகள் வந்து கூடு கட்ட வசதியாக இருக்கும், அதெல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வேலியோர தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதை வளர்க்க ஆரம்பிக்கணும், அழகு தாவரங்களை மட்டும் வளர்க்காமல் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய தாவரங்களை மட்டும் வளர்க்காமல் பறவைகளுக்கு உதவுற மாதிரி அதை சாப்பிட்றதுக்கான பழங்களை கொடுக்கக்கூடியதோ இல்லை அது கூடு கட்டுறதுக்கான தாவரங்களை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து காடு பயிர் பண்ணுறோம் அப்படின்னா பறவைகள் சாப்பிடக்கூடாது, பூச்சிப்புழு வந்து தின்றக்கூடாது அப்படின்னு உரங்கள் பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்பாட்டை குறைச்சோம்னா மனுஷனோட பறவைகளும் சேர்ந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வளர்ந்துட்டு இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பறவைகளை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என்னதான் அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருந்தாலும் மாடி அப்படின்னு ஒன்று இருக்கும், பால்கனி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், இந்த மாதிரி இடங்கள்லாம் பயன்படுத்தி கூட நம்ம பறவைகளுக்கு உதவலாம் அப்படின்றதையும் இவர் சொல்றாரு. உதாரணத்துக்கு செப்பல் வாங்கிட்டு வந்தா கூட அட்டைப்பொட்டில போட்டுதான் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அட்டைப்பொட்டிகள்லாம் கூட நம்மளுக்கு கொஞ்சம் பறந்த வெளியா இருக்கக்கூடிய இடத்துல வச்சு பறவைகளுக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு வந்து நம்ம வழிவகுக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த அரிசி சோளம் கம்பு இந்த மாதிரி தானியங்களை கொஞ்சம் தூவி வைக்கிறது, வெயில் காலத்துல ஒரு நல்ல பெரிய அகண்ட பாத்திரத்துல தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி செஞ்சோம்னா கூட மிஞ்சி இருக்கக்கூடிய பறவைகளையாவது காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம செய்யறது மூலியமா பறவைகளை கண்டிப்பா காப்பாற்ற முடியுமா அப்படின்னா மனுஷங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. இதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் பாருங்களேன், மனிதர்கள் இன்றி பறவைகள் வாழும், பறவைகள் இன்றி மனிதர்களால் வாழ முடியாது அப்படின்னு பறவையியல் அறிஞர் சலீம் அலி கூறியிருக்கார். இதுக்கேத்த மாதிரியாவது நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவல்லியப்பன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
1: எழுத்தாளர் ஆதிவல்லியப்பன் அவர்களின் சிட்டுக்குருவிகளின் வாழ்வும் வீழ்ச்சியும் என்ற நூலிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து கூறினார் ஏ கௌசல்யா அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அடே,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேயர்களே, இன்று பகல் 12 பத்திற்கு சங்கீத சாரலில் சி. வெங்கடேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதலில் புது மனிதன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து தளபதி இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: பட்டுப்பூச்சி வாழ்க்கையது எட்டு நாள்தானே,

0: உதவி பேராசிரியர் முனைவர் பி நிஷாந்த் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சுந்தரகாண்டம் இந்த படத்திற்காக மனு பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பராமரிப்பு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முக்கியமா கீழே ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஆனது உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து ஹார்டு சர்ஃபேஸா இருக்கணும். அதாவது ஒன்னு சிமெண்ட் தரையா இருக்கணும், இல்ல மண் தரையா இருக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் கீழே உடன் ஃப்ளோரா இருக்கணும். வெறும் ஓப்பன் கேஜில் வச்சு எப்பவும் பேர்ட்ஸை வளர்க்காதீங்க. கீழே வந்து வெறும் வயர் மெஷ்ஷாக இருக்கு, அந்த மெஷ்ஷிலேயே இல்லை அந்த கேஜிலேயே போய் நிக்க போகுதுனாக்கா அது நல்லது கிடையாது.
2: செல்லப்பறவை இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர்

ஒலித்தது. கும்பகரை தங்கையா படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதயம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை கேட்போம்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு

0: புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
0: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
0: மாயாஜாலம்,
1: புராணக் கதைகள்,
0: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
0: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915549.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 30 தேதி,
0: அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு
1: 5 தேதி.
2: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 11:30. நேர்களை தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கிழக்கு கரை படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 தேதி புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 தேதி வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 தேதி வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானமே எல்லை படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்

நேர்களை ஒலித்தது மாநகர காவல் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக தந்துவிட்டேன் என்னை படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: முதம் தெரிந்து தெளிதல் 51 அதிகாரம் முதல் குரட்பா.
2: ஆறாம்

0: படும்
1: அறம், பொருள், இன்பம் தன் உயிருக்கு அச்சம் என்னும் நான்கினது வகையானாலும் ஆராய்ந்தே ஒருவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நேத்து டிவில ஒரு செய்தி பார்த்தேன். சில ஊர்ல குடிக்க தண்ணி இல்லாம மக்கள் கிலோமீட்டர் கணக்குல நடந்து போய் தண்ணி எடுக்கிறாங்களாம். இதை கேட்டதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
3: ஆமா, நமக்கு எளிதா கிடைக்கிற தண்ணீர் பலருக்கு இன்னும் ஒரு கனவுதான்.
2: ஆனா நாம ஒருத்தர் தண்ணீரை சேமிச்சா மட்டும் என்ன பெரிய மாற்றம் வந்துடும்?
3: மாற்றம் கண்டிப்பா வரும். ஒரு வீட்டுல தினமும் கொஞ்சம் தண்ணீர் மிச்சப்படுத்தினா ஒரு தெருவுல 1000 லிட்டர் தண்ணீர் மிச்சமாகும். ஒவ்வொரு சொட்டும் சேர்ந்துதான் பெரிய நீர்நிலைய நிரப்புது.
2: ஓ, அப்படியா?
3: அப்படித்தான். தேவையில்லாம குழாய திறந்து விட கூடாது. மழை நீரை சேமிக்கணும். வீட்டுல கொழா ஒழுகுனா உடனே சரி செய்யணும். தண்ணீரை வீணாக்குற ஒவ்வொரு பழக்கத்தையும் மாத்திக்கணும்.
2: நாம சேமிக்கிற தண்ணீர் நமக்கு மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் தானே.
3: சரியா சொன்னீங்க. இன்று நாம் வீணாக்குற ஒவ்வொரு சொட்டும் நாளை யாரோ ஒருவரின் தாகத்தை அதிகப்படுத்தலாம். ஆனா இன்று நாம் சேமிக்கிற ஒவ்வொரு சொட்டும் நாளைய வாழ்க்கைய பாதுகாக்கும்.
2: உண்மைதான், தண்ணீர் இல்லாம ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆனா கிடைக்கிறப்போ அதோட அருமைய மறந்துடுறோம்.
3: அதனாலதான் இப்போதே விழிப்புணர்வு தேவை. தண்ணீரை ஒரு சாதாரண வளமா இல்ல, உயிர் தரும் செல்வமா நினைக்க பயன்படுத்தணும்.
2: இனிமே நானும் தண்ணீரை வீணாக்க மாட்டேன். என் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இதை பத்தி சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன்.
3: அப்படித்தான். ஒரு சொட்டு தண்ணீரை காப்பாற்றுவது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு சமம். தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை வளமாக்குவோம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 12:10. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை இனி கேட்கலாம் சங்கீத சாரல். சங்கீத சாரலில் இன்று சி. வெங்கடேஷ் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். என் சி. மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீநிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இரபேகு ஹரிதாசரா என தொடங்கும் புரந்தரதாசர் கீர்த்தனை.

சங்கீத சாரலில் இனி கேட்கலாம் குலசேகர ஆழ்வார் பாசுரம். தொடர்வது பத்ரசாலா ராமதாசர் கீர்த்தனை.

சங்கீத சாரலில் நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது திருமகள் உலாவும் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 3,000 கோடி டாலர் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான ஜூலை 28 ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. Nadda குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும்

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4 தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தேதி கல்லேயிலும், 2 போட்டி ஆகஸ்ட் 23 தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன.

0: மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி 102.1 இல் பாப்கார்னர்.

ஆகாஷவாணி நேரம் பகல் ஒரு மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது உங்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் நல்ல நேரம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில்.

அடுத்த பாடல். விரும்பியிருக்கும் நேயர்கள், கல்லுக்குழி உலகநாதபுரம், முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி இவங்க விரும்பியிருக்கும் பாடல் பட்டணத்தில் பூதம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுர கீதம் நேயர்களின் மடல் வழி விருப்பமாய் காவிய கானங்களை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி இவர்களின் விருப்பமாய் அரச கட்டளை படத்திலிருந்து

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஆஷிக், தௌஃபிக் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் தாயின் மடியில் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வடிவிற்ப காவிய கானங்களாய் மதுர கீதம் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் திருச்சி மன்னார்புரம் நல்ல கருப்பன் விசாலாட்சி அழகப்பன் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் இருளும் ஒளியும் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா குரல்களில்

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் சூரியகாந்தி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களின் மடல் வழி விருப்பமாய் மதுர கீதம் காவிய கானங்களாய் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி, குமரன் ஸ்ரீதேவி, சூர்யா நாராயணன், வாசுகி பார்கவி, பிரணிதா, மான்சி இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் படகோட்டி படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில்.

லால்குடி லட்சுமி நாராயணபுரம், என் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் நாடோடி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில்.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: மதுரை இனத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் கல்யாண பரிசு பலனிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து

நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில் இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்க்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதியிழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில், கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற மத்திய இணையமைச்சரின் கருத்து தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல்திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு கனரக லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிமவள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவினுக்கிணங்க 3 மாதங்களுக்கு தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
0: தைவானில் நடைபெறும் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மனிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி

0: வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: வளர்ந்துச்சோ இல்ல தோட்டத்துல வளர்ந்துச்சோ இல்ல மழை பெஞ்சு தானா வளர்ந்துச்சோ அப்படிங்கறது தெரியலல்ல. கண்ட இடத்துல வளர்ந்துருக்கோம், அதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா?
1: அட, எல்லா காளானும் ஒண்ணுதானமா?
0: இல்ல பாப்பா, நல்ல காளானும் இருக்கு, விஷத்தன்மை இருக்கிற காளானும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல காளான்ல சிப்பி காளான், பட்டன் காளான், இந்த மாதிரி நிறைய வகைகளும் இருக்கு. அதெல்லாம் வளர்க்கறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்கு. அப்படி வளர்க்கிற காளான்களை தான் நம்ம சாப்பிடணும், அதுதான் ஆரோக்கியமானது.
1: ஏமா, அப்ப நம்மளும் வளர்க்கலாம்லமா?
0: வளர்க்கலாம் தான், அத பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்.
1: அப்ப நம்ம எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் வளர்க்கலாம்லமா?
0: நீ சொல்றதும் சரிதான். கொஞ்சம் இருப்பாப்பா, இன்னைக்கு கூட நானு போஸ்டர்ல பார்த்தேன், காளான் வளர்ப்பு பத்தி ஏதோ நம்ம ரேடியோல சொல்றதா போட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் அந்த ரேடியோவை கொஞ்சம் ஆன் பண்ணேன்.
2: வணக்கம் அம்மா, ஊர் பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், என்னோட பேர் வந்து எட்வின் நஹோமி மணிமலர். நான் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நீதலூர் காலனில இருந்து வர்றேங்க சார்.
2: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அது விவசாயம் சார்ந்து செய்யறது அப்படிங்கறது அரிதானதுதான். சரி, நம்ம வந்து இந்த ஒரு விவசாயம் சார்ந்து செயல்படுவோம், அதுவும் குறிப்பா ஒரு காளான் வளர்ப்பு மாதிரியான ஒரு தொழில் வந்து நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு?
3: பத்திரிகையை வந்து பார்த்தே சார், அதுல வந்து குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம்னு காளான் வளர்ப்பு அட்வர்டைஸ்மெண்ட் திருச்சி ஐஓபி பேங்க்ல இருந்து கொடுத்திருந்தாங்க சார். அதுல ஐஓபி பேங்க் ஆர்சிடி மூலியமா தான் சார் நான் வந்து இந்த ட்ரைனிங் கத்துட்டு இப்ப 10-12 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார்.
2: சரி, முதல் பயிற்சி வந்து நீங்க இந்த ஊரக வேலை பயிற்சி மையத்துல இருந்து கத்துக்கிட்டீங்க? எங்க கரூர்ல இருந்து கத்துக்கிட்டீங்க?
3: திருச்சி.
2: உங்களுக்கு அது பக்கத்துல இருந்து?
3: திருச்சி எங்களுக்கு பக்கத்துல உள்ளதுனால நாங்க திருச்சியில கத்துட்டோம்.
2: சரி, அந்த ஒரு பயிற்சி மட்டுமே பத்துச்சா உங்களுக்கு? பயிற்சிக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சீங்க? அந்த பயிற்சி முடிஞ்சோடனே சரி நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா?
3: ஆமாங்க சார், அந்த பயிற்சி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது சார். எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த சார் வந்துட்டு சிப்பி காளான் எல்லாம் அப்ப தெரியாது, அந்த சிப்பி காளான் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தது. சரி, இதோட ஊட்டச்சத்துக்களையும் பார்த்தோம், நல்லா இருந்தது. அது சாப்பிட்டப்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால இதை நம்ம தொழிலா எடுத்து பண்ணோம்னு ட்ரைனிங் முடிச்ச மறுநாள்ல இருந்தே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சார்.
2: நீங்க அந்த பயிற்சி ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்க, சரி நீங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறீங்க, முதல்ல அந்த விதையெல்லாம் எங்கிருந்து வாங்கினீங்க? நீங்க காளானுக்கான விதைகள்லாம்
3: ட்ரைனிங் கத்துக்கு ஆரம்பிச்சோடனே அதை பத்தி என்னன்னா எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னையும் தேடி தேடி பார்த்தோம் சார். இப்ப நாங்க பாக்குறப்ப விவசாய பண்ணை சிறுகமணி கேவிக்கே அறிவியல் நிலையத்துக்கு போனோம், அங்க எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க சார். அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சார்.
2: சரி, அவங்க கைட் பண்ணாங்க, அங்க வந்து இப்ப காளான்லயே 2-3 வகை இருக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல உங்களுக்கு?
3: இல்லங்க சார், நான் எப்படி செய்யலாம், விதை எங்க வாங்கலாம் அப்படின்னு?
2: காளான்லயே வந்து சிப்பி காளான் இருக்கு,
3: பால் காளான் இருக்கு, மொட்டு காளான் இருக்கு. சிப்பி காளானும் பால் காளானும் தான் நம்மளோட கிளைமேட்டுக்கு வரக்கூடியது. மொட்டு காளான் அந்த பட்டன் மஷ்ரூம் கலைகள்ல கிடைக்கும், அது வந்து மலை பிரதேசங்கள்ல 16 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தான் அது வரும். அது வந்து செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி வாய்ப்புகள் கம்மி. நம்மளோட வசதிக்கு ஏற்ப நம்ம செய்யணும்னா சிப்பி காளானும் பால் காளானும் செய்யலாங்க சார். இன்னும் சிப்பி காளான்றது குறைந்த முதலீடு தான், ஒரு சின்ன ஷெட் இருந்தா போதும், இல்ல நம்ம ஒரு புழங்காத ரூம் காத்தோட்ட வசதியோட இருந்தா போதும், அதுல வந்து நம்ம சம்பாதிக்க முடியுன்றத நான் நடைமுறைப்படுத்தினேங்க சார்.
2: சரி, இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது எவ்வளவு முதலீட்டோட ஆரம்பிச்சீங்க நீங்க?
3: சார், நான் முதல்ல முதலீடுலாம் ஒண்ணும் இல்ல சார், என்கிட்ட எல்லாமே இருந்தது.
2: எது இருந்துச்சு?
3: வைக்கோல் இருந்தது, விதை மட்டும் தான் சார் வாங்கிக்கிட்டேன். வைக்கோல் ஊற வைக்க பேரல் இருந்தது, அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு எல்லாம் எல்லாமே இருந்தது வீட்டுல எனக்கு. தண்ணி ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே இருந்தது. விதை மட்டும் வாங்கிக்கிட்டு நான் இருக்கிறத வச்சு பயன்படுத்திக்கிட்டேங்க சார்.
2: சரி, யாராவது ஒருத்தர் இது மாதிரி புதுசா ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு முதலீட்டோட ஆரம்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
3: 50,000 இருந்தா போதும் சார், அதுவே அதிகம் தான். வீட்டுல ஒரு சின்ன இடம் இருந்தாவே கொஞ்சமா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறினா இது நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் தாங்க சார்.
2: சரிங்க, முதல்ல நீங்க உற்பத்தி பண்ணும் போது என்னென்ன இடர்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? இது ஆரம்பிக்கும் போது என்னென்ன சவால் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு?
3: எனக்கு அப்படி ஒன்னும் தெரியல சார், எனக்கு அப்படி ஒன்னும் இல்ல. எனக்கு கைட் பண்ணவங்க எல்லாத்துல ஒருத்தருக்கு 10 பேரை கேட்டுக்குவேன், கேட்டுட்டு அதுல நான் ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் தான் சார் அதை செய்வேன்.
2: இல்லங்க, நம்ம செய்யும் போது இப்ப அந்த விதையில வந்து இதை கலப்பு இருக்கும், இதா இருக்கும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரல? நீங்க போட்டும் போது நல்லா வந்து?
3: இல்ல சார், எதுவுமே வந்தது இல்ல சார். எனக்கு
2: எப்பவரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது
3: இல்லங்க சார். எனக்கு
2: பரவாயில்லையே.
3: இப்ப அது கஷ்டமா இருந்ததுன்னா கொரோனா டைம்ல வெளியில வர முடியாம போனதுதான் எனக்கு வந்து பயங்கர பிரேக் ஆனது. ஒழிய இந்தபடி இன்ன வரைக்கும் நான் செஞ்சேன் அது ஃபெயிலியர்னு சொல்லவே முடியாது சார்.
2: சரிங்க, மொத வாட்டி போடும்போது எவ்வளவு அளவுல செஞ்சீங்க, எவ்வளவு உற்பத்தி பண்ணீங்க?
3: ஒரு நாளைக்கு நான் 3 கிலோன்றது ஆரம்பிச்சேன் சார். ஒரு நாளைக்கு நம்ம மினிமம் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். வெளியில போய் ஒரு தட்டை போய் வேலை செய்யறத விட நம்மள்ட்ட இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் அப்படின்னு ஆரம்பிச்சேங்க சார். அதுலயே நான் வந்து வேல்யூ ஆடட் காளான்லயே.
2: இல்ல இல்ல, முதல்ல நீங்க எவ்வளவு செஞ்சீங்க அதை மட்டும் சொல்லுங்க.

0: அதாவது எவ்வளோ விதை போட்டீங்க, எவ்வளோ உற்பத்தி பண்ணீங்க, அதை
1: முதல்ல
0: கொஞ்சம்
1: ஒரு
0: சொல்லுங்கள்.
1: 10 kg வாங்கினேன் சார். அப்போ வந்து 1 கிலோ 100 ரூபாய். இப்போ தான் ரேட்டு ஏறிடுச்சு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சொன்ன பிறகு. 1 கிலோ 100 ரூபாய், 1000 ரூபாய்க்கு விதை வாங்கினோம் சார். வைக்கோல் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க 10 கட்டு எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அதில் தான் சார் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. வேற
0: எவ்வளோ
1: ஒன்றும்
0: இடத்துல
1: இல்லை.
0: ஆரம்பிச்சிங்க?
1: ஒரு 17x21 போட்டிருந்தேன் சார் ஷெட்டு.
0: ஷெட்டு இங்கே வீட்டுக்கிட்டே போட்டிருந்தீங்களா, வீட்டு மாடியில்
1: வீட்டுக்கிட்டே சார்,
0: போட்டீங்களா?
1: மாடி எல்லாம் போடல சார், தரையில தான் சார் போட்டிருந்தேன்.
0: அந்த ஷெட்டு அமைக்கும் போது என்னென்னலாம், அதுக்கு அந்த வெப்பநிலையை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு அந்த சாக்கு பைகள் கட்டுறது, இது மாதிரி
1: ஆமாங்க
0: இதெல்லாம்
1: சார்,
0: என்னென்னலாம் செஞ்சீங்க?
1: 7 அடிக்கு குறையாம அந்த உயரம் இருக்கு சார், ஷெட்டோட உயரம் காத்தோட்ட வசதியோட இருக்கணும். கிழக்கு மேற்காக ஷெட்டு இருக்கணும், வடக்கு பார்த்து வாசப்படி இருக்கணும், சூரிய ஒளி நேரடியா உள்ள படக்கூடாது, ஆனா வெளிச்சம் வேணும். அதுக்கு வந்து நல்லது வந்து கீத்து கொட்டகை தான். கீத்து கொட்டகை வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்து உள்ள வரும், வெப்பம் வந்து உள்ள வராது, ஹீட்டை ஓரளவுக்கு வந்து சமநிலைப்படுத்தி வச்சுக்கும்.
0: இப்ப நீங்க முதல்ல உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போது 3 கிலோ ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணீங்க இல்லையா,
1: ஆமாங்க சார்.
0: அதை சந்தைப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க, எப்படி சந்தைப்படுத்த ஆரம்பிச்சீங்க,
1: ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மூலியமா சார் பண்ணணும்.
0: எவ்வளோன்னு கொடுத்தீங்க, 1 கிலோ எவ்வளோன்னு
1: ஒரு
0: கொடுத்தீங்க?
1: கிலோ நான் ஆரம்பமே 200 ரூபா தான் சார் கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு 50 ரூபாய் ஏற்றி 250 கொடுத்துட்டு இருக்கேன் சார்.
0: சரி, முதல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு அந்த 3 கிலோ உங்களால தொடர்ச்சியா விற்க முடிஞ்சிச்சா?
1: ஆ வித்துருவோம் சார், அதெல்லாம்
0: டெய்லி வித்துருவீங்களா?
1: டெய்லி வித்துருவோம் சார்.
0: எவ்வளவு நாள் ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணுவீங்க நீங்க?
1: சிப்பி காளான பொறுத்த அளவுக்கு நம்மளோட உழைப்பு 1 நாளைக்கு 2 மணி நேரம் இருந்தா, காலையில 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் அந்த தண்ணி இதுக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டா எனக்கு ஒன்னும் தெரியல சார். அக்னி வெப்பத்துல கூட நான் பண்ணினேன் சார். எல்லா கால நிலையிலயும் எல்லா இதுக்கும் ஏற்றது சார் சிப்பி காளான்.
0: நீங்க ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது மொத்தமா?
1: 2015 ட்ரைனிங் முடிச்சேன் சார், முடிச்சோடனே ஆரம்பிச்சிட்டோம் சார்.
0: சரி, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம்.
1: பண்ணிட்டு
0: 3 கிலோல இருந்து எத்தனை கிலோ வரைக்கும் அதிகபட்சமா உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க?
1: இப்ப 7 கிலோ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
0: நீங்க மட்டுமே பண்றீங்களா, வேற யாராவது வேலைக்கு ஆளுக்கு ஏதாவது உதவி வச்சு?
1: இப்பதான் சார் உதவிக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் நான் மட்டும்தான், ஷெட்டு பக்கம் யாரையும் விடவும் மாட்டேன், நான் ஒரு ஆளா தான் இது பண்ணுவேன்.
0: சரி, இப்போ முதல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு 3 கிலோ ஓடிட்டு இருந்தது, இப்போ டெய்லி 7 கிலோ உற்பத்தி பண்றீங்களா, அதை எப்படி விற்பனை பண்றீங்க?
1: எங்க சார் வந்து பஸ்ல டிரைவரா இருந்தாங்க, இங்க எங்கேயும் போய் இதை கொடுங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு வந்துருவாங்க சார்.
0: இப்ப நீங்க அதுக்கப்புறம் இந்த நேரடியா காளானை மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல?
1: ஆமாங்க சார்.
0: அதுக்கப்புறம் இதை மதிப்பு கூட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல?
1: ஆமாங்க சார்.
0: என்ன மதிப்பு கூட்டு, என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க?
1: காளான்ல ஊறுகாய், சிப்ஸ், இன்ஸ்டன்ட் சூப்பு பொடி, அந்த நேரத்துல எனக்கு யாரு எவ்வளவு ஆர்டர் கொடுக்கறாங்களோ, சாம்பார் பொடி என்ன ஆர்டர் வருதோ அதை கரெக்டா பண்ணிடுவோம் சார்.
0: இதுக்கான பயிற்சி எங்க எடுத்தீங்கம்மா, இந்த மதிப்பு கூட்டு பொருளுக்கான?
1: நானா தான் சார் கத்துட்டேன். கேவிகேல கொஞ்சம் கைட் பண்ணாங்க, டிஎன்ஏவில கொஞ்சம் கைட் பண்ணாங்க சார்.
0: இப்ப நம்மளா செய்யறது ஓகே, ஆனா இப்ப ஒரு பொருள் செய்யறோம்னா அது கெட்டு போகாம இருக்கணும், அப்புறம் இந்த எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய லைசன்சிங் இதெல்லாம் நம்ம செய்யணும். நீ நேரடியா வைக்கும் போது ஓகே அப்படியே
1: எஃப்எஸ்ஐ எல்லாம் வச்சிருக்கேன் சார்.
0: இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க, இதுக்கான பயிற்சி என்ன உங்களுக்கு?
1: டிஎன்ஏயு சார், அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல கத்துட்டோம் சார்.
0: எத்தனை நாள் கத்துக்கிட்டீங்க?
1: 1 நாள் தாங்க சார் கிளாஸ் போட்டாங்க.
0: 1 நாள்லயே போதுமான அளவுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்களா?
1: அதை வந்து திருப்பி நம்ம ரிப்பீட்டடா வீட்டுல வந்து பயிற்சி எடுத்துக்கணும் சார். 1 நாள் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதை வீட்டுல வந்து நம்ம வந்து பழக்க, ஏன்னா நம்ம பொருள்.
0: முதல்ல எத்தனை மதிப்பு கூட்டு பொருளோட ஆரம்பிச்சீங்க, இப்ப எத்தனை பொருள் இருக்கு?
1: இப்ப வந்து இன்ஸ்டன்ட் சூப்பு பொடி, வடகம், ஊறுகாய், ஊறுகாவிலே இப்ப டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ண கத்துட்டோம் சார். அப்புறம் தொக்கு, இப்ப பிஸ்கட் அடுத்து பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைம் இல்லாதனால இப்ப கொஞ்சம் பண்ணல சார்.
0: இப்ப இதுக்கு ஏதாவது பேர் எல்லாம் கொடுத்து பிராண்டிங் இது மாதிரி எல்லாம் பண்றீங்களா?
1: ஜன்னா மஷ்ரூம் சார் என்னோட.
0: இதை வைக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க, எங்கெங்கெல்லாம் கொண்டு போறீங்க நீங்க?
1: எங்களுக்கு வந்து இது ஆர்சிடி, திருக்குறு தொழில் வளர்ச்சி மையம், ஆர்சிடில இருந்து எங்களுக்கு பசார் கொடுப்பாங்க சார். அந்த பசார் மூலியமா பண்ணுவோம், அதுல இருந்து லீட்ஸ் வரும் சார், போன் கால்ஸ் வரும். வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்குது, எங்களுக்கு திருப்பி வேணும்னு சொன்னாங்கன்னா, ட்ரிச்சில மேக்ஸிமம் ட்ரிச்சி தான் எல்லாமே நமக்கு, ட்ரிச்சில வேணும்னு நாங்க போய் சப்ளை பண்ணிட்டு வந்துருவோம் சார்.
0: சரி, இப்ப நம்ம சாதாரணமா காலான வைக்கிறத விட இந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கும் போது என்ன நமக்கு நன்மைங்க, எவ்வளவு லாபம் கூட கிடைக்குதா, எப்படி கிடைக்குது?
1: மதிப்பு கூட்ட பொருள் தான் சார் லாபம் அதிகம். இப்ப காளான் 1 கிலோ கொடுத்தோம்னா 250 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும் அதிகபட்சமா. இதே நம்ம சிப்ஸா போட்டு கொடுத்தோம்னா இன்னைய ரேட்டுக்கு வந்து 1200-1500 கூட கொடுக்கலாம் சார்.
0: செஞ்சிட்டு இருக்க காளான் துறையில வேற எந்த அளவுக்கு இனிமே மாத்தலாம், வேற ஏதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், இது மாதிரி என்ன இருக்கா உங்களுக்கு ஏதாவது?
1: எனக்கு என்ன மாதிரி என்ன நிறைய தொழில் முனைவரை உருவாக்கணும்ன்றதா சார் எனக்கு இப்போதைக்கு. என்னோட இது வந்து முடிஞ்சு போக கூடாது, என்ன மாதிரி இருக்க லேடிஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு வரணும்னு நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார்.
0: அதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க?
1: நான் வந்து ட்ரைனரா இருக்கேன் சார் ஆர்சிடில. அதுல பயின்ட்டு ட்ரைனிங் கத்துக்கிற பிள்ளைங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்க போறேன்னா, அங்க 35 பேர் வந்தாங்கன்னா அதுல ஒருத்தராவது இதுல இருந்து வந்து அவங்க ஃபேமிலிய வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ட்டு அதான் சார் என்னோட ஒரு குறிக்கோளா வச்சிருக்கேன்.
0: சரிங்க, இப்போ இது மாதிரி இப்ப நீங்க சொல்றது கேட்டு யாருக்காவது நாங்க வந்து இந்த காளான் செய்யணும்ன்ற ஆசை இருக்கு, இந்த மாதிரி கத்துக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் செய்யலாம் அப்படின்னா, யாராவது ஒரு ஆர்வத்தோட உங்களை தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ளலாமா?
1: கண்டிப்பா பண்ணலாம் சார்.
0: உங்களோட என்ன சொல்லுங்க?
1: 89

0: 36 சைபர் 31 66 8946003166.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார்.
2: என்னம்மா காளான்ல சிப்ஸ் பண்றாங்களா ஊர்க்கா பண்றாங்களாமா? வகை வகையா சொல்றாங்களே.
3: ஆமா பாப்பா, நாமளும் வேளாண் துறை அப்புறம் வேளாண் அறிவியல் மையம் இந்த மாதிரி இடங்கள்ல கொடுக்கற காளான் வளர்ப்பு பயிற்சிய முறையா எடுத்துக்கிட்டோம்னா, நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டுலதான் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அங்கேயே காளானை வளர்த்துக்கலாம்.
2: ஆமாமா, பாதுகாப்பான காளானையும் வளர்க்கலாம், வித்து வருமானமும் பாக்கலாம்ல.
3: நீ நினைச்ச மாதிரி சிப்ஸும் நான் உனக்கு அடிக்கடி செஞ்சு தருவேன்ல.
2: அப்ப டபுள் ஓகேமா.
4: இதுவரை காளான் வளர்ப்பில் தனக்குள்ள அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் கரூர் நெய்தலூர் காலனி ஜே எட்வின் நஹோமி மணிமலர் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இன்று இரவு 7:25 விழவர் உலகத்தில் கிராமப்புற பெண்களுக்கான உணவு மதிப்பு கூட்டு தொழில் வாய்ப்புகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார் திருச்சி தில்லாம்பட்டி எஸ் யோக சித்ரா அவர்கள். நேயர்கள் தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன் பெறுங்கள்.

0: வேலம்மா, தாய போல பிள்ளை, நூல போல சேலை அப்படின்னு தானே சொல்லுவாங்க.
1: அது மாதிரி மண்ணை பார்த்து பயிர் செய்யணும்.
0: அதாவது மண்ணுக்கு ஏத்தபடி பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்றேன்.
1: ஆமா, பின்ன இல்ல.
0: அதே மாதிரி பாரு, பயிரோட தேவைக்கு ஏத்தபடிதான் பாசனம். புரியுதா?

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
2: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் தெருக்கூத்து. திருவிழா காலங்கள்ல விடிய விடிய கலைஞர்களால நிகழ்த்தப்படும் கலை வடிவம் தான் தெருக்கூத்து. பக்த சீராளன் கதைய ஏ ஜோதிவேல் குழுவினர் தெருக்கூத்து நிகழ்ச்சியா இப்போ நிகழ்த்த போறாங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாமா?
3: யானை முகம் போல் ஒரு கொம்பு, அகன்ற மார் போல் இரு கண்ணா, பானை போல் பெருவயிரும் பாங்கான பூநூல் அழகா, தானே வளர்ந்து குடிகொண்டு நாவினில் துதித்து ரச்சித்தருள்வார் வல்லவர்.

0: பின்னே நங்கை மாதே,
1: சுவாமியின் பிராணநாதா,
0: 108 திவ்ய சஸ்திரங்களில் ஒன்றான திருச்செங்காடு வந்து விட்டோம்.
1: ஆம்,
0: இத்தலத்தில் நாம் அன்னமடம் கட்டி,
1: ஆம்,
0: நாம் காடவர்கோன் எஜமானுடைய கட்டளைப்படி,
1: ஆம்,
0: அன்னதானம் செய்ய வேண்டும். பின்னே நங்கை மாதே,
1: அவிதமே செய்து வருவோம் சுவாமியின் பிராணநாதா.
0: ஆகட்டும்.

0: பின்னே அங்கை மாதே
1: சுவாமியின் பிராணநாதா,
0: இதோ நம் மடத்தில் அன்னதானம் செய்ய இருக்கின்றபடியால்
1: ஆம்
0: அரிசி வகைகள் காய் பருப்புகைகள் எல்லாம் எடுத்து சமைத்து வை.
1: ஆம்
0: இதோ நான் பரதேசியை அழைத்து வருகின்றேன்.
1: ஆம்
0: பின்னே அங்கை மாதே
1: அவிதமே செய்து வருகின்றேன் சுவாமியின் பிராணநாதா.
0: ஆம்.

0: பின்னே அங்கை மாதே
1: சுவாமியின் பிராணநாதா,
0: இதோ நம் மடத்திற்கு அந்தனர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு நீ சமைத்த கறி பதார்த்தங்களை எல்லாம் இலையில் முன்பாக வைத்து அவர்களுக்கு அன்னம் படைக்க வேண்டும். பின்னே
1: அப்படியே செய்து வருகின்ற சுவாமியின் பிராணநாதா.

0: சுவாமி சிவனடியார்களே.
1: பெண்ணே நங்கை மாதை அம்மா,
0: இதோ எங்கள் மடத்தில்.
1: ஆம்,
0: தாங்கள் சமைத்த காய் பதார்த்தங்கள் அனைத்து வைத்து விட்டோம்.
1: ஆம்,
0: வயிறார உண்ணு பசியார வேண்டுங்களா சுவாமி அந்தனர்களே?
1: அம்மா தாயே,
0: சுவாமி
1: தாங்கள் மடத்திற்கு வந்து நாங்கள் அன்னம் புசித்து பசியாறி விட்டோம்.
0: ஆம்,
1: தாங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால்
0: ஆம்
1: எங்களிடம் தெரிவிக்க வேண்டும் அம்மா.
0: ஆஹா சுவாமி அந்தனர்களே,
1: ஆம்,
0: இதோ எங்களுக்கு திருமணமாகி 12 வருடம் ஆகிவிட்டது. எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. ஆகையினால் எங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி.
1: அம்மா தாயே,
0: சுவாமி
1: எங்கள் பகுதியில் இருந்து ஒரு கனிவர்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அவற்றை நீங்களும் நாதனும் உண்டால் உங்களுக்கு 12 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறப்பார்கள். அவர்களுக்கு சீராளதேவன் என்று நாமகரணம் சூட்ட வேண்டும் அம்மா தாயே.
0: அப்படியே செஞ்சு வருகின்ற சுவாமி. அம்மா சந்தனம்.
1: அம்மா தாயே,
0: இதோ அடியாரிடத்தில் வரப்பிரசாதம் உண்ட பிறகு இதோ என் கற்பம் தரித்து விட்டது. ஆகினால்
1: பெண்ணே நங்கை மாதே,
0: சுவாமி
1: இதோ நாம் மைந்தன் பிறந்திருக்கின்றான். நம் மகனுக்கு பேர் வைக்க வேண்டும். இதோ நாம் நம் மகனை தாலாட்டி உறங்க வைக்க வேண்டும். அவனை தூக்கி வாருங்கள்.

0: பெண்ணே நங்கை மாதே,
1: சுவாமி என் பிராணநாதா,
0: இதுதான் நான் ஈன்ற பாலனா?
1: ஆம்.
0: ஆஹா, பெண்ணே நங்கை மாதே,
1: சுவாமி
0: அப்படியே நாம் பிராமண குலமாக இருப்பதால் நமது குழந்தை நம்மள மாதிரியே பிறந்திருக்கின்றான். அவனுக்கு நாம் நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், பதினான்கு புராணம் எல்லாத்தையும் நாம் கற்றுத்தேர வேணும். இந்த குழந்தையை முதலில் நீ சந்தன கட்டிலில் விட்டு தாலாட்டி உறங்க வைக்க வேண்டும் பெண்ணே நங்கை மாதே.
1: அப்படியே செய்து வருகின்ற சுவாமியின் பிராணநாதா.

0: குமாரே,
1: சுவாமியன் பிராணநாதா,
0: இதோ நம் பாலகன் சீராளனுக்கு
1: ஆம்
0: வயது 5 ஆகிவிட்டபடியால்
1: ஆம்
0: நாம் பள்ளிக்கு சேர்க்க வேண்டும். நான் திருமதுரை பள்ளி சென்று
1: ஆம்
0: அவனை சேர்த்து வருகின்றேன். பெண்ணே, நங்கை மாதே,
1: அவ்விதமே சென்று வர வேண்டும் என் பிராணநாதா.
0: ஹரி.

0: கண்மணி சீராள தேவா.
1: தந்தையே,
0: இதோ நாம் உனக்கு நான் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினான்கு புராணங்கள் அனைத்தும் கற்றுத்தர வேண்டும். நான் திருமதுரை பள்ளிக்கு செல்ல இருப்பதால் உன்னுடைய தாயாரிடத்தில் விடைபெற்று வர வேண்டுமடா சீராள தேவா. மங்கையே பெண்ணே கேளாய், மகேஸ்வரன் மகிமைதானே, திங்களை தரித்த ஈசன் சிவன் செயல் வேறொன்றில்லை, எங்கு நான் அலைந்து தேடி ஈசனை தேடி வாரேன், ஓங்கமாய் வந்த

0: பிராணநாதே,
1: சுவாமியின் பிராணநாதா,
0: நாளொன்றுக்கு 1000 பரங்கள் நம் மடத்தில் அன்னம் அருந்துவார்கள். இன்று 3 நாளாகி நமது மடத்திற்கு ஒரு பரங்களையும் காணவில்லை. நான் எங்காயிலும் சென்று பரம பரதேசிகளை தேடி வாரேன். ஒருவேளை நம் மடம் தேடி வந்தார்களானார், அவர்களுக்கு நீ அன்னம் படைக்க வேண்டும் பெண்ணே நங்கை மாதையே.
1: அப்படியே செய்து வருகின்ற சுவாமியின் பிராணநாதா.
0: ஆஹா, சிவசிவா சம்போ மகாதேவா, சிவசங்கரா சிவனே, ஆண்டிகள் தன்னை தேடி அலைந்து மேதொண்டதான வேண்டிய திசைகள் தோறும் விரும்பிய நன்மை செய்ய தாண்டிய ஊரை விட்டு சன்னியாசி கோலமாக தோன்றிய திசைகள்

0: சிவசிவா சம்போ மகாதேவா சிவசங்கரா சிவனே, எட்டு திகைகளையும் தேடி பார்த்தேன். ஒரு பரம பிரதேசிகள் கூட என் கண்ணில் வரவில்லை. நான் என்ன செய்வேன்? நான் என்ன குற்றம் செய்தேன்? சிவசங்கரா சம்போ மகாதேவா தில்லையில் தாண்டவமாடிய சிவபெருமானே, அடே சிறுதொண்ட பக்தா,
1: சிவனடியாரே,
0: ஆனால் நீ என்னை வருந்தி அழைக்கின்றாய். உன் மடத்திற்கு நான் வருவது உண்மை என்றால் நீ சமைத்த கறிபதார்த்தம் ஏதாயிலும் ஒன்று சொல்லடா, நான் உன் மடத்திற்கு
1: வர்றேன். தாங்கள் என் மடத்திற்கு அமுது உண்ண வர வேண்டும் என்றால் தாங்கள் மடத்தில் சமைத்த காய் பதார்த்தங்களை விவரமாக கேட்கின்றீர்கள்.
0: ஆமா,
1: இதோ தெரிவிக்கிறேன் கேளு சுவாமி சிவனடியாரே.
0: ஆம்
1: சுவாமியா.

0: பாட வேண்டாம், பழம வேண்டாம். நான் சொல்கின்ற பதார்த்தத்தை நீ எனக்கு படைக்க வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு தலைமகனாய் இருக்கணும். அவன் சீராள தேவனாய் இருக்கணும். அவனை எனக்கு அறுத்து 18 நலபாகமாக சமைத்தால் உன் மடத்திற்கு வருவேண்டா.
1: அப்படியா?
0: ஆமாம்
1: சுவாமி சிவனடியாரே. அப்படியானால் தாங்கள் தெரிவித்த பிரகாரம் என் மகளை அறித்து உனக்கு கறி சமைத்து தருகிறேன்.
0: உன் பெஞ்சாது பிள்ளை மனமரியாதபடிக்கு எனக்கு பிள்ளை கரிசாதம் தருகின்றேன் என்றாய். இதோ இந்த காலத்தினுடைய விசுவாசத்தை சொல்றேன், கேளடா.
1: தெரிவிக்க வேண்டுங்களா சுவாமி?
0: பொய் சொல்லி

0: சிறந்த பக்தா.
1: சுவாமி சிவனடியாரே,
0: உன் பெஞ்சாதி பிள்ளை மனமரியாதபடிக்கு பிள்ளை கரிசாதம் தருகிறேன் என்றாய். நான் உன்னை நம்புவதாக இருந்தால் காவிரி சென்று அலரத்தல மொழிவி எனக்கு தண்ணீரால் தாரை வார்த்து கொடுத்தால் உன்னை நம்புவேன். நம்பத்தக்கதல்ரா சிறந்த பக்தா.
1: சுவாமி சிவனடியாரே,
0: ஆம்
1: அப்படியானால் இதோ இருவரும் காவேரி சென்று அலரத்தல மொழிவி அங்கே உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். சுவாமி சிவனடியாரே,
0: அப்படி ஆகட்டும். பின்னே அங்கை மாதே,
1: சுவாமியின் பிராணநாதா,
0: ஆனால் அந்த அந்த நரிடத்தில் போன போது அவர் என்ன தெரிவித்தால் தெரியுமா? அப்படின்னே
1: தெரிவிக்க வேண்டுகளே சுவாமி.

0: நேரங்கை மாதே,
1: சுவாமியின் பிராணநாதா,
0: அந்த அந்தனரிடத்தில் நான் அவரை அன்னமருந்து அழைத்த போது தாய்க்கு ஒரு பிள்ளையாய் தலைமகனாய் இருக்க வேண்டும், அவன் நீ பெற்ற பாலனாய் இருக்க வேண்டும், அவனை அறுத்து கறி சமைத்தால் தான் உன் மனத்திற்கு வருவேன் என்று தெரிவித்து விட்டார். நாம் என்ன செய்வோம் பெண்ணே நங்கை மாதே?
1: சுவாமி பிராணநாதா,
0: ஆம்,
1: நாம் என்ன செய்வோம்?
0: ஆம் பெண்ணே நங்கை மாதே, இதோ நான் திருமதுரை பள்ளி சென்று நமது மகன் சீரானனை அழைத்து வருகின்றேன். அதற்குள் சாமக்கறி பதார்த்தங்கள் எல்லாம் தயாராக இருக்கட்டும் பெண்ணே நங்கை மாதே.
1: அப்படியே செய்து வைக்கின்றேன் சுவாமி.

0: இதோ உன் தாய் மாமன் வந்திருக்கின்றார். இதோ நீ மடத்திற்கு வர வேண்டும். இதோ குருமார்கள் இடத்தில் விடைபெற்று வருமப்பா.
1: அடே இதோ எனது தந்தை வந்திருக்கின்றார், நான் சென்று வருகிறேன்.
0: அப்படியேவா. பெண்ணே,
2: சுவாமியன் பிராணாதா,
0: இதோ நம் மைந்தனை. இதுதான் சமயம். இதமா அறுத்து கறி சமைத்து அந்தனர்களுக்கு சாதம் படைக்க வேண்டும். பின்னே அங்கை மாதே
2: அப்படியே செய்ய வேண்டும். சுவாமியின் பிராணநாதா
0: அடிப்பிடி இயங்க.

0: விநேரங்கை மாதே,
1: சுவாமியின் பிராணநாதா,
0: இதோ ஆத்துமரம் சென்று நான் அடியார்களை அழைத்து வருகின்றேன். இதோ கறி பதார்த்தங்கள் எல்லாம் 18 நாளாக படைக்க வேண்டும். பெண்ணேரங்கை மாதே,
1: அப்படியே செய்து வைக்கின்ற சுவாமி சிவனடியார்களே,
0: சுவாமி சிவனடியார்களே,
1: சுவாமி சிவனடியார்களே,
0: இதோ தாங்கள் தெரிவித்த பிரகாரம் என் மகனை அறுத்து கரிசமைத்து 18 நலபாகமாக வைத்திருக்கின்றேன். தாங்கள் அன்னம் அருந்த வர வேண்டும் ஐயா. சுவாமி,
1: அதே சீர்தொண்ட பக்தா,
0: ஆம்,
1: உன் மடத்தில்
0: ஆம்
1: நான்
0: ஆம்
1: அன்னம் புசிப்பதாக இருந்தால்
0: ஆம்
1: நீ
0: ஆம்
1: பூர்வத்தில் எந்த ஜெம்மம் எடுத்தாய்,
0: ஆஹா,
1: அதை எனக்கு விவரமாக தெரிவித்தால்
0: ஆம்
1: மடத்தில் அமுது உண்டுகிறேன்.
0: அடியார்களே, நானோ நரமானிட ஜென்மம் எனக்கு பூர்வ ஜென்மம் என்பது எப்படி எனக்கு தெரியும்? ஒரு வினாடிக்குள் அந்த பூர்வ ஜென்மமானது எனக்கு அனுகரிக்காவிட்டால் இதோ என் பிராணனை இப்பொழுதே முடிவடைத்துக் கொள்கின்றேன். அப்பன் அருள் செய்து விட்டான். சிவனடியார்களே,

0: சுவாமி அடியார்களே,
1: சுவாமி சிறந்த பக்தா,
0: பாண்டு மகாராஜனுக்கும் குந்தியம்மாளுக்கும் பிறந்த கருண மகாராஜன் நான். பாண்டவருக்கும் துரியனுக்கும் பகை வந்து நேர்ந்த போது அர்ச்சனநாதனவன் என்னை அன்பு போட்டு எய்து கொன்று விட்டான். அப்பொழுது நான் அன்னதானம் செய்யாதபடியால் மறுஜென்மத்தில் நீ பிறந்து அன்னதானம் செய்தான் ஆனால் உனக்கு அரண் பதவி அளிப்பேன் என்று தெரிவித்தார். அதன் பிறகமாக இந்த ஒரு ஜென்மத்தில் பிறந்திருக்கின்றேன். சுவாமி அடியார்களே,
1: சுவாமி சிறந்த பக்தா.

0: பார்த்தா,
1: இதோ என் குலத்து மகிமை விவகாரங்களை எல்லாம் ஆதியுடன் அந்தமாக தெரிவித்து விட்டேன்.
0: ஆம்,
1: தாங்களின் மடத்தில் அமுதுண்ண வேண்டும் ஐயா சுவாமி அடியார்களே.
0: சுவாமி சிறுதுண்ட பக்தா.
1: ஆம், அடே சிறுதுண்ட பக்தா.
0: சுவாமி சிவன் அடியாரே,
1: இதோ உன் மடத்தில் நான் அமுதுண்ண வேண்டுமானால் உன்னுடைய மகன் எங்கே சீராளன், அவனை அழைத்துக் கொண்டு வா, உன் மடத்தில் நான் சாப்பிடுகிறேன்.
0: ஆகா சுவாமி சிவன் அடியாரே,
1: ஆம்,
0: எனக்கோ பிறந்தது ஒரு மகன்.
1: ஆம்,
0: அவன் திருமதனப்பள்ளி சென்றிருக்கின்றான். அவன் வருவதற்கு சாயங்கால நேரமாகும் சுவாமி.
1: அப்படியா?
0: அதற்குள் தாங்கள் அமுதுண்ண வேண்டுகளையா சுவாமி சிவனடியா?
1: அடே சிறுதண்ட பக்தா.
0: சுவாமி சிவனடியா,
1: பிள்ளை இல்லா வீட்டிற்கு பெரும்பாவி நானும் வந்து தில்லியே அமுதுண்ண சம்மதிக்க மாட்டேன் ஐயா. உண்மை மாறாட்டம் சொன்னால் உரைத்திரு உந்தன் மனையில் பள்ளி சென்ற பாலகன் தன்னை அழைத்துமே வந்தாயானால்

0: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை ஏ ஜோதிவேல் குழுவினர் வழங்கிய தெருக்கூத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சோம். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்களுக்காக தனது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கியது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இசைத்தூரல். அடுத்த மின்னஞ்சல் செய்தியை அனுப்பியிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா. 26ஆம் தேதி வசந்த அழைப்பில் அர்ச்சனா அவர்கள் குழந்தைகளிடம் பங்கேற்ற நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. மேலே ஏறும் கீழே இறங்காது என்னும் விடுகதை சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா இவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி. 27ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:30 திரைக்களஞ்சியம் கேட்டோம். இழுப்பைக்குடி கண்ணன் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வந்தது. முதல் பாடலை நலந்தானா பாடல்கள் அனைத்தும், அதாவது எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது. நலம் விசாரிக்கும் பாடல்களாய் வந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கும் நேயருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி தில்லைநகர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இசைத்தூரல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
1: ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ், தில்லைநகர், திருச்சி.
2: உங்களுக்கு சிறுநீரகங்கள், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
3: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
2: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
3: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
9: உங்கள் மாதாந்திர மருத்துவ செலவை குறைக்க ஓர் நற்செய்தி.
10: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாதாந்திர மருந்துகள் வாங்கும் பயனாளிகளுக்கு 10 to 20% வரை தள்ளுபடி.
9: நீரிழிவு, இதய நோய் மற்றும் இதர நீண்ட கால சிகிச்சைகள் பெறும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் இந்த

0: ஆரோக்கிய சலுகையை பெறலாம். மக்கள் நலனில் என்றென்றும் அக்கறையுடன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை சிறுவாச்சூர். மேலும் விவரங்களுக்கு 9477694776.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி
2: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: இசைத்துறை நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சிட்ருக்க இந்த சுவாரஸ்யமான செய்தியை நாம் பார்க்கலாம். பறவைகள் சாப்பிட்டுட்டு போடக்கூடிய பழ விதைகளும் அவற்றோட எச்சங்களும் புதிய காடுகள் வளர பெரிதும் உதவுது. இயற்கையோட சிறந்த விதைப்பாளர்களாக பறவைகள் செயல்படுகின்றன. எப்படி விலங்குகள் மூலமாக காடுகள் உருவாகுது அப்படின்ற செய்திகள் ரொம்பவே இனிமையாக இருக்குது. இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி FM Rainbow 102.1 இது இசைத்துறை.

மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெப்படைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ், தில்லை நகர், திருச்சி.

0: உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் குறித்த சிறப்பான செய்திகளோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மரங்களோட வேர்கள் மண்ணை மிக இறுக்கமாக பிடித்து கொள்றதால மழை வெள்ளம் அடித்து செல்றதுலேருந்து பாதுகாக்குது. ஒரு பெரிய மரம் நாளொன்றுக்கு 100 லிட்டர் தண்ணீரை ஆவியாக்கி சுற்றுப்புற வெப்பத்தை குறைச்சி இயற்கையான குளிர்ச்சியை நமக்கு தருது. இது தரக்கூடிய குளிர்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். எந்த ஒரு குளிரூட்டியாலும் தர முடியாத ஒரு குளிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இயற்கையில் வரக்கூடிய அந்த மரங்களின் குளிர்ச்சி நமக்கு ரொம்பவே இதமானதாகவும் இருக்கும். அடுத்து நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தியும் பார்க்கலாம். இந்த மின்னஞ்சல் செய்தியை அனுப்பியிருக்கிறாங்க கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா. இன்று காலை செவ்வாய்க்கிழமை அன்று ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம், தஞ்சாவூர் நிசிம்பசூதனி திருக்கோவில் சிறப்பை தெரிந்து கொண்டோம், அர்ச்சகர் கோவிலின் சிறப்பை பற்றி கூறினார், கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்றைய நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி அனுப்பியிருக்காங்க இந்த மின்னஞ்சல் செய்தி. 10 ஆட வைக்கும் பாடல்கள் அருமை, 10:30 இருபட பாடல்களாக பூக்களை பறிக்காதீர்கள், பூவெல்லாம் கேட்டுப்பார் 2 படங்களிலிருந்தும் அற்புதமான பாடல்கள் வந்தன, கேட்டு மகிழ்ந்தோம். டி ராஜேந்தர் மற்றும் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் மிக மிக அற்புதம், வழங்கியதற்கு மிக்க நன்றி சொல்லியிருக்காங்க.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக்

0: 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம மற்றொரு சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அதாவது உலக இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையிலேயே இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாம் என்னென்னவோ செய்யறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போது நாம் என்னெல்லாம் செய்யலாம், அப்போ யார் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் மிகப்பெரிய தீவில் 30 ஆண்டுகள் தன்னோட கடின உழைப்பால் ஒரு காட்டையே உருவாக்கி வனமகன் என்ற பெயரோடு அழைக்கப்படக்கூடிய ஜாதவ் பயேங், இவங்களை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 1979 பிரம்மபுத்திரா ஆற்றில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் ஏராளமான பாம்புகள் தீவில் கரை ஒதுங்கி மடிந்து போயிருக்கு. அதை பார்த்த இவர், தீவில் மரங்கள் இல்லாததுனால தான் பாம்புகள் இறந்து போயிருக்கு, இதே போல் உலகத்தில் மரங்கள் இல்லைன்னா மனுஷனோட நிலையும் இதுதானே அப்படின்னு எண்ணியதோட விளைவு என்ன தெரியுமா? மூங்கில் மட்டுமே விளையக்கூடிய அந்த தீவில் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கிறாருங்க. மரங்களே வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த தீவில் மண்ணோட தன்மையை மாற்றி மரம் வளர்க்கறதுக்காக மண் புழுக்களையும் சிவப்பு கட்டெரும்புகளையும் நாள்தோறும் 100 கணக்கில் அந்த தீவில் கொண்டு விட்டு வந்திருக்கிறாரு. அதனால பெரும் வெற்றியும் கண்டிருக்கிறாரு. அத்தனை பெரிய தீவில் தங்கி மரங்களை வளர்த்து அதற்கு நீர் ஊற்றி வளர்க்கறதுங்கிறது மிகுந்த சவாலான விஷயந்தான். 30 ஆண்டுகள் காட்டை உருவாக்கி பறவைகள், முயல், மான், யானை, புலி என அத்தனை விலங்குகளும் வசிக்கும் இடமாக மாற்றிய பெருமைக்குரிய மனிதர் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜாதவ் பயேங். ஒரு தனி ஒரு மனுஷனால் இப்படி ஒரு செயலை செய்ய முடிஞ்சிச்சுன்னா நாம் ஒவ்வொருத்தரும் இயற்கையை பாதுகாக்க மரங்களை நட்டு இயற்கை வளத்தை பாதிக்கக்கூடிய நெகிழி பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். தூய காற்றையும் தூய நீரினையும் தூய மண் வளத்தினையும் பாதுகாப்போம்னு இந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுத்துக்கணும். நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், நீர்நிலைகளை தூய்மையாக வச்சுக்கணும்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெப்படைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: மூங்கில் காடுகளே வண்டு முனகும் பாடல்கள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இசைத்துறையில் அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன். 26ஆம் தேதி 8:30 ஒளிபரப்பான நாடகம் மிக சிறப்பு. திருச்சி வானொலிக்கு வாழ்த்துகள், நன்றிகள் சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி 11 மணிக்கு உங்களோடு நாங்க, பாடல்கள் அருமை. 12 மணிக்கு மங்கையர் உலகம், அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. 1 மணிக்கு மதுரை கீதம், சிறப்பான பாடல்களாக வந்தன. 2:30 திரைக்களஞ்சியம் எழுதி அனுப்பிய நேயருக்கு வாழ்த்துக்கள், நல்ல பாடல்களை தொகுத்து வழங்கினார். 3 மணிக்கு இசைத்தூரல், மின்னஞ்சல் கடிதங்கள், பாடல்கள் அத்தனையும் அருமை அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள், சூப்பர் சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு பொன்மாலை, நல்ல பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. திருச்சி வானொலி பண்பலை 102.1 நிலைய இயக்குனர் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல் செய்திகளும் நம்ம நிறைவாக படித்து முடிச்சாச்சு. இன்று இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்தியை பார்த்தோம் அப்படின்னா, உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் இன்னைக்கு கடைபிடிக்கிறது குறித்து நிறைய செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த செய்திகளை கேட்டதோடு மட்டும் இல்லாமல், நம்ம இயற்கை சமநிலையை பாதுகாக்கணும், வரக்கூடிய காலங்கள்லேருந்து நாம் வந்து இயல்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா நாம் என்ன செய்யணும், இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், மரங்களை நடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக காத்துட்ருக்கு வண்டக்கோலங்கள். நேரம் மாலை 4 மணி, இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று 4 மணிக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாடு மசோதா 2026 மாநிலங்களவையில் அறிமுகம் செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இந்து சமய அறநிலைத்துறை தொடர்பான ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கோவில் சொத்து மீட்பு, பாதுகாப்பு, பக்தர்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, தரிசன கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடகா காவிரியிலிருந்து நாளொன்றுக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஆட்சித்தலைவர் அலுவலகம் என்ற கூட்டரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசு வெடிவத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று வழங்கினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுதி நாள் கூட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று நீர்ப்பாசனம், வேளாண் கடனுதவிகள், இடுபொருட்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளித்து தீர்வு பெறலாம். அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறைகளின் திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இயக்குநர் மற்றும் கண்காணிப்பு அலுவலர் தலைமையில் மாவட்ட அளவிலான அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. வரவிருக்கும் தமிழக நிதிநிலை அறிக்கையில் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை நுழைவாயில் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தைவானில் நடைபெறும் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் இஷான் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருவ் ராவத், மனிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
4: வணக்கம். இன்று தமிழோடு விளையாடு. நம்ம தமிழ்மொழி ஒரு பெருங்கடல், அதில் விலை மதிக்க முடியாத பல வண்ண முத்துக்கள் இருக்கிற மாதிரி அளவுக்கதிகமான வளம், பொலிவு, அழகு இதெல்லாம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக சொல்லலாம்.
4: அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த தமிழோடு விளையாடிய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம நேயர்கள் வந்துட்டு பங்கெடுத்துக்கிறதுலையும் சரி, அதில் வந்து பதில் சொல்லி விளையாடுறதுலையும் சரி ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. தொலைபேசி எண்கள் வந்து
0: 0431-246-102-1. அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0431-240-102-1 இந்த எண்களில் வரலாம், எங்களோட விளையாடலாம்,
4: பரிசும் பெறலாம், பாராட்டும் பெறலாம்.
0: தயாரா இருக்காங்களான்னு
4: பார்த்துடலாமா?
0: இன்னைக்கு விளையாட்டு எப்படி போக போகுதுன்னு ஏதாவது குறிப்பு கொடுக்கலாமா?
4: ரொம்ப நேர்களை வந்து தமிழ் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அதுக்கு சரியா பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் மனசுல இருக்கு. நான் கேள்வியை கேட்கிற நமக்கும் அது வந்து மைண்ட்லயே இருக்கு, மனசுலயே இருக்கு.
0: அப்ப நம்ம நேர்கள் உற்சாகத்தோட பங்கேற்க தயாராகலாம்.
4: அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எளிதான கேள்விகள் இருக்கும், நம்ம எதிர்க்க பாக்குற மாதிரி சரியான பதில்களை அவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம நம்பலாம்.
0: கண்டிப்பா போட்டி போட்டு வந்துட்டே இருக்காங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹெப்படைட்டிஸ் போன்ற கல்லீரல் பாதிப்புகள் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்து உங்கள் கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும்.

0: உங்களுக்கு சிறுநீரகக்கல், சிறுநீர் அடைப்பு அல்லது புரோஸ்டேட் பிரச்சனையா, கவலை வேண்டாம்.
1: பெரம்பலூர் சிறுவாச்சூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் நவீன லேசர் சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு.
0: முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இலவசம்.
1: உங்கள் சிறுநீரக ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. உடனே அழைக்கவும் 9477694776.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்கள்ல தமிழோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம கூட பேச போற முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாமா? வருக, வணக்கம்.
5: நீ மாலை, வணக்கம்.
6: வணக்கம் சார்,
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: அறிவிப்பாளர் எல் கௌதமன், கலையரசி, இருவருக்கும் மாலை வணக்கம். ஏசனப்பட்டி ரமேஷ்.
6: நாங்களும் உங்க பேரை சொல்லான்னு பார்த்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப ஒரு எளிதான கேள்விதான் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மூதாட்டி ஔவையார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நெல்லிக்கனி வழங்கிய தமிழ் மன்னன் யாருன்னு நீங்க சொல்லணும்.
4: அதாவது
6: பங்கெடுத்துக்கிறவங்க எல்லாருமே பரிசு வாங்கணும், ஔவையாருக்கு பரிசு கொடுத்தாங்களோ இல்லையோ, நேருக்கு நம்ம பரிசே கொடுத்தாகணும்.
4: அதுக்குன்னு இப்படி நெல்லிக்கனியை விட இனிமையான ஒரு கேள்வியை கேட்டுருவீங்க, நானே எதிர்பார்க்கல. நேர்களே, இது போல உங்களுக்கும் இனிமையான கனிகள் இல்லது ஒரு பரிசுகள் காத்துட்டு இருக்கு. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில தமிழோடு விளையாட தயாராயிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள்.
1: நமது ஏபிஎன் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நம் குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் கவனிக்கும் நாம் நம் உடலையும் கவனிக்க வேண்டும். ஹெபடைட்டிஸ் அமைதியாக கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. சோர்வு, பசியின்மை, மஞ்சள் காமாலை போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள்.

0: மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் & ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இணைந்திருக்கின்றோம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில். வண்ணக்கோளங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழோடு விளையாடு, அது சம்மந்தமாக தான் நம்ம கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்,
4: தமிழோடு விளையாடுறதுக்காக நேயர்கள் இணையக்கூடிய எண்கள் உங்களுக்கே தெரியும். 431-246-1 அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா 431-240-1 இந்த எண்களில் வரலாம். உங்களுக்கான எளிமையான கேள்விகள் காத்துட்டு இருக்கு. யார் வரப்போறா அப்படின்னு நாமளும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். அது வரைக்கும் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: மஞ்சள் காமாலை வந்த பிறகுதான் கல்லீரலை கவனிக்க வேண்டுமா? ஹெபடைட்டிஸ் போன்ற சில கல்லீரல் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் தீவிரமான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். இந்த உலக ஹெபடைட்டிஸ் தினத்தில் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, செகண்ட் கிராஸ் தில்லை நகர், திருச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாம வண்ண கோலங்கள் தமிழோடு விளையாடு விளையாட வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?

0: வண்ணக்குழங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு விளையாடுறதுக்கு நம்ம நேயர்கள் இணைப்பில் யார் வராங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இப்போ தமிழோடு விளையாடு ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்தீங்கன்னா,
1: அதாவது இப்போ தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க, 5 வகையாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும்.
0: அதாவது நிலம் தான், நாநிலம் தான், 4 வகை நிலங்கள் தான்.
1: ஆமாம், 4 வகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்.
0: ஆமாம்.
1: இதில் வந்து பாலை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்படி அந்த பாலை நிலம் உண்டானது அப்படிங்கிற
0: சரியான கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு யார் பதில் தெரியுமோ அவங்க வரலாம் அப்படின்னதும் நம்ம நேயர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி
1: கேள்விதான். இப்ப மலையும் மலையும் சார்ந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம்,
0: குறிஞ்சின்னு சொல்லுவோம்,
1: காடும் காடும் சேர்ந்த பகுதி
0: முல்லைன்னு சொல்லுவோம்,
1: வயலும் வயலும் சேர்ந்தது
0: அது மருதம்,
1: கடலும் கடலும் சேர்ந்தது கடல்
0: நெய்தல்.
1: இப்ப பாலை நிலம் வந்து எப்படி உண்டாகிறது,
0: அதை வந்து மணலும் மணல் சார்ந்த இடம்னு
1: சொல்லுவாங்க.
0: ஆனா அது எப்படி உருவாச்சுன்னு சொல்றதுக்காக வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: கௌதமன் கலையரசி இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்மா, வணக்கம். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வியை கவனிச்சிங்களா நீங்க,
2: பாலை நிலம் எப்படி வந்துச்சுன்னு
1: கேட்டீங்க.
2: நிலம் பாலை, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிமம் கொள்ளும் சிலப்பதிகாரத்துல இளங்கோடிகள், முல்லையும் குறிஞ்சியும் தன்னுடைய இயல்புல இருந்து மாறினதுனாலதான் பாலை நிலம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க.
1: அருமை, அருமை. நாங்கள் பதில் தான் கேட்டோம், அருமையான விளக்கத்தையும் சொல்லிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: இணைப்பில் அப்படியே வேக வேகமாக வந்து அவங்களோட பதிலை சுட சுட சொல்லிட்டாங்க. உண்மையான பதிலும் கூடாது, சிறப்பாக இருந்தது.
1: அடுத்து நிறைய கேள்விகள் இருக்குது. தமிழ் அப்படின்னு சொல்ல போனோம்னா நேயர்கள் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் பதிலையும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.
0: இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது வண்ண கோலங்கள்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடி வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
9: சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையின் குழந்தைகள் ஆரோக்கிய திட்டம். தனலட்சுமி அம்மையாரின் நினைவாக இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 7000 அன்பு பரிசு.
10: குழந்தை பிறந்த நாள் முதல் 3 நாட்களுக்கான பிரசவ சேவைகள் முற்றிலும் இலவசம். பிறந்த நாள் முதல் 5 வயது வரை அனைத்து தடுப்பூசிகளும் இலவசம். மருந்துகள் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் குழந்தைகள் நல ஆரோக்கியத்தில் என்றென்றும் அக்கறையுடன் சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை.
9: மேலும் விவரங்களுக்கு 9477694776.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி வழங்கல்.

0: மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நேரம் 6 மணி, இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் வளர்ச்சி மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் முக்கியத்துவத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமது பதவிக்காலத்தின் 4வது ஆண்டு நிறைவையொட்டி இன்று இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் இந்திய தன்மை எனும் உணர்வை வலுப்படுத்துவதே அரசின் முதன்மை நோக்கம் என்றார். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாடு மசோதா 2026 மாநிலங்களவையில் அறிமுகம் செய்தார். நாடு முழுவதும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 170 நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், செயற்கை இழை ஆடைகள், செயற்கை இழை துணிகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்நடவடிக்கை என்றார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 3500 கனஅடி வீதம் கர்நாடகா தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக, கேரள, புதுச்சேரி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அணைகளின் நீர் இருப்பு குறித்தும் இன்று விவாதிக்கப்பட்டது. காவிரியின் குறுக்கே கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் கடைமடை மாநில அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என மத்திய இணையமைச்சர் புரிதல் இல்லாமல் தெரிவித்திருப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய இணையமைச்சரின் இக்கருத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளதோடு காவிரி நிதி பாயும் மாநில மக்களிடையே இது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மாநில அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முதலமைச்சரிடம் தலைவர் டாக்டர் அன்பு வலியுறுத்தியுள்ளார். வரும் 5ஆம் தேதி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினருடன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தை முன்னிட்டு கல்லீரல் நோய்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் சென்னை ரிப்பன் மாளிகை பச்சை நிற மின் விளக்குகளால் ஒளிரப்பட்டது. ஒரு வாழ்க்கை, ஒரு கல்லீரல், ஒரு எதிர்காலம் என்ற கருத்தும் இந்நிகழ்ச்சியின் மூலம் முன்வைக்கப்பட்டது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் முதல் வரும் 1ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இலங்கையில் அடுத்த மாதம் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியின் துணைத் தலைவராக KL ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், பும்ரா உள்ளிட்ட 15 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கி வரும் தன்னார்வ பயிலும் பட்டத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி தரும் வகுப்பில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க பயிற்றுநர்கள் தேர்வு செய்ய இருக்காங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்த விண்ணப்பிக்க இருக்கிறவங்க பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறதுல முன் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும், தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு தகுதி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். விருப்பமுள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா 9499055902 அலைபேசி எண் மீண்டும் 9499055902 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தங்களோட இந்த பயோடேட்டா மற்ற விவரங்களை அனுப்பி வைத்துக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் விவரம் வேணும் அப்படின்னா மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரிலோ அல்லது 0431241315010 அப்படிங்கிற தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை முந்தித் தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இது ஆரவாரம்

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.
1: நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணையிருக்கிறாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.
2: காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தோசை, பொங்கல், பூரி, பரோட்டா, மதியான சோறு, ராத்திரி டிஃபன். அப்ப இதுல எவ்வளவு வெஜிடபிள் சாப்பிட்டோம்? அதிகமா தேவையானது கறிகாய்களும் கீரைகளும் கனிகளும் தான். உணவு என்பதில் பேருணவு என்பது காற்றும் நீரும், சிற்றுணவு என்பது மைக்ரோ ஃபுட்டுங்கிறது தான் வாயால மென்னு சாப்பிட்றது. இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத ஆய்வு பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நியூட்ரின் டிஃபிஷியன்சி வருது, ஊட்டச்சத்து குறைபாடு என்பது முக்கியமா இருக்கு. அதை எப்படி சொல்றாங்கன்னா அண்டர் நியூட்ரிஷன், இன்னொன்று ஓவர் நியூட்ரிஷன், லேக் ஆஃப் மைக்ரோ நியூட்ரன்ஸ், ஊட்டச்சத்து குறைபாடு. இது மூணு தான் இன்னைக்கு பெரிய இஷ்யூங்கிறதே பண்ணியிருக்காங்க. மேலை நாடுகள்ல அதுக்கான லோகோவேரிசம்னு ஒரு சிஸ்டமே உருவாயிடுச்சு. லோகோவேரிசம் அது என்ன சொல்லுதுன்னா, உள்ளூரில் 50 கிலோமீட்டருக்குள்ள விளையறத தான் அவங்க சாப்பிடணுங்கிறாங்க. அப்ப ப்ராசஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு எதை வாங்கி தர்றோம்? வெறும் ப்ராசஸ்டு ஃபுட்டு. ப்ராசஸ் ஃபுட் இட்ஸ் கில்லர் எலிமெண்ட் தானே. ஊட்டச்சத்து என்பது பணத்தால் நிர்ணயம் பண்ணதில்லை. நான் பள்ளிக்கு சென்ற பொழுது நினைவு இருக்கு, இழந்த பழம், நாவப்பழம், காரப்பழம், சூரப்பழம், சப்பாத்தி பழம். சப்பாத்தி பழம் சாப்பிட்றப்ப கெளுத்தி மீன் மாதிரி கவனமா சாப்பிடலன்னா முள்ளு குத்திரும். இப்ப சாப்பிட்றப்பே நீங்க வந்து விழிப்போட இருக்கணும்னு. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு முடி பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இளம் நிறைய வருது. அதே மாதிரி எதை சாப்பிட்டாலும் அதோட அவுட்கம் வரல, கான்ஸ்டிபேஷன் கிரானிக்கா இருக்கு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது இன்னைக்கு பெரிய வணிக சார்ந்ததாகி விட்டது. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சுய ஒழுக்கம் உலகம் இல்ல, அது மரபுன்னு நம்ம பேசுறோம். மரபு பாரம்பரியம்ங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? நம்ம துவக்கத்துல ஒரு ஒன்றை பழகுகிறோம், அந்த பழகுவதை வழக்கமாக ஆக்கி கொள்கிறோம். அந்த வழக்கமாவதில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். ஒழுக்கம் என்பது மரபாக இருக்கிறது, மரபு என்பது பண்பாடு ஆகிறது. இவ்வளவுதான் விஷயம். எல்லா ஜீவனும், உங்களையும் என்னையும் சேர்த்து, யானையிலேருந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்லேருந்து எல்லா ஜீவனும் தன் உணவை எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, கண்ணால் பார்த்து முகர்ச்சி அதை தொட்டு பார்த்து இது நமக்கான உணவுன்னு தேர்ந்தெடுத்துரும். நீங்களே ஒரு ஊட்டபானத்தை வச்சுட்டு அதுக்கு உண்டான தானியத்தை தனியாக வச்சிங்கன்னா முதல்ல தானியத்துக்கு தான் புழு பூச்சி வரும், இதுக்கு வராது. நீங்கள் சிதைச்சிட்டீங்கிறதுனால வராது. நீங்கள் மாட்டை அவுத்து விட்டீங்கன்னா புல்லு மேயும், அறுத்து போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அறுத்து அதை திங்காது, இது செத்த உணவுன்னு அதுக்கு தெரியுது. நம்ம முன்னோர்கள் வளமாக வாழ்ந்தாங்க. அப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, சமைத்த உணவில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்பிய சமைக்க வேண்டும் என்று சொன்னால் கறிகாய்களை அங்கே எடுத்துக்கலாம். இப்போ நிறைய நபர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காய்கறி எவ்வளோ சாப்பிட்லான்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு அவங்க உடல் எடைக்கு ஏற்ப ஒரு 250 கிராம்லேருந்து 300-350 கிராம் சாப்பிட்டா போதுமானது. உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்து சரிவிகித உணவு அது. அந்த காய் ஒரு காயாக இல்லாமல் சமைக்கிறதா இருந்தால் ஒரு மல்டி கலர்னு சொல்லக்கூடிய எல்லா நேரத்துலையும் காய் இருக்கு இல்லையா, உள்ளூர் காய்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் உடனே ப்ரொக்கோலியை வாங்குறேன், கிளக்கோஸ் வாங்குறேன் அப்படிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. செலவு குறைவாக இருக்கும். கத்திரிக்காய் நம்ம வந்து மரபு காய், அவை வந்து ஒரே ஒரு காய், கத்திரிக்காய் பற்றி அவ்வளோ பாடி இருக்கு. அப்போ நம்ம ஊரில் கொடிக்காய்கள் இருக்கு பாருங்க, கொடியிடையாளாக ஆக்குனதே கொடிக்காய்கள் தான். அதாவது பூசணிக்காய் சாறு தினசரி குடிப்பீர்களே ஆனால் உங்கள் உடலை உருக்கி உள்ளொளி பெருக்கும். அப்போ கொடிக்காய்களை சாப்பிட்றதுல அது எனக்கு பிடிக்காது, சுரக்காய் பிடிக்காது, பூசணிக்காய் பிடிக்காது, பீர்க்கங்காய் பிடிக்காது, அது கோவக்காய் பிடிக்காது, பாவக்காய் பிடிக்கும். என்ன பிடிக்கும் எனக்கு? முட்டை வெள்ளக்கருவோட சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி. அடுத்து கோழிக்கறி சாப்பிடலாமா, டெய்லி நான் சாப்பிட்றேன், மீன் சாப்பிடலாமா? இப்படி அல்ல, டைவர்சிட்டி வேணும்.
1: ஆரோக்கிய உணவு குறித்த ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கணவாய் அரசு பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டுக்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டயப்படிப்புகளில் சேர மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லூரியில் அமைப்பியல் துறை, இயந்திரவியல் துறை, மின்னியல், அப்புறம் மின் அணுவியல், அப்புறம் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, கணிப்பொறியியல் துறை, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆட்டோமேஷன் மற்றும் ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் இந்த தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள் இருக்கிறதா. இதில் ஏதாவது ஒரு பாடத்தில் டிப்ளமா படிக்க ஆர்வமாக உள்ள மாணவர்கள் இம்மாதம், அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலமாக சான்றிதழ்களை பதிவேற்றி விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9976577750 அலைபேசியின் மீண்டும் 9976577750 அப்படிங்கிற அலைபேசி எண்ணில் அழைத்து மற்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இது ஆரவாரம்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் பயன்பாடு 102.1 ஆரவாரத்தில்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்தவொரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளதாக கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்தவொரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும், நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா ஒரு கண் துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை

0: கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களில் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டுவரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குத்திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம், ஐந்து வெள்ளி, மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச்

செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் முத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: கண்ணன்.
1: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காரிசேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் முன்னிலையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் கடந்த 8/7/2026 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ஒரு பயனாளிக்கு ₹1,00,000 மதிப்பிலான விபத்து நிவாரண உதவித் தொகையையும் 155 பயனாளிகளுக்கு ₹57,00,000 மதிப்பில் இணையவழி பட்டாக்களையும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலம் 4 பயனாளிகளுக்கு ₹26,000 மதிப்பில் விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் தேய்ப்பு பெட்டிகளையும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 2 பயனாளிகளுக்கு ₹13,000 மதிப்பில் தையல் இயந்திரங்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் 4 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ₹8,000 மதிப்பில் ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வேளாண்மை துறையின் சார்பில் 6 பயனாளிகளுக்கு ₹48,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் தோட்டக்கலை துறையின் சார்பில் 3 பயனாளிகளுக்கு ₹71,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும் என மொத்தம் 177 பயனாளிகளுக்கு ₹60,00,000 மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். அதேபோல் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி பட்டறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு ஸ்டார்ட் அப் திட்டங்கள், நிதி உதவிகள், இன்குபேஷன் வசதிகள், முதலீட்டு இணைப்புகள், அறிவுசார் சொத்துரிமை, சந்தை அணுகல் மற்றும் ஸ்டார்ட் அப் பதிவு தொடர்பான விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இன்குபேஷன் மையங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொழில் முனைவோருக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நோக்கில் வட்டார இன்குபேஷன் கிளஸ்டரினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பெண்களின் திறன்களை மேம்படுத்தி புதுமை, தொழில் முனைவு மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் விருதுநகர் பெண்மை என்னும் தொழில்நுட்பம் சார்ந்த பதாகையும் வெளியிடப்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 20/7/2026 என்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ₹2,30,000,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் ₹2,30,000,000 மதிப்பிலான நவீன செயற்கை கால்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து 690 மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி சேவைகளை பெறுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி மற்றும் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கள ஆய்வு மேற்கொண்டார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் சாலைகள் ஒருங்கிணைப்பு திட்டம் 2025-26 திட்டத்தின் கீழ் ₹40,00,000 மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கும் பணியினையும், கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்பாட்டிற்குரிய வளங்களாக மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வளம் மீட்பு பூங்காவினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதியினை பார்வையிட்டு மாணவர்களின் தங்குமிடம், கழிவறை வசதிகள், விடுதி வளாகத்தின் தூய்மை குறித்தும், வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டது.

0: இருந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறு தேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடியபோது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. 100க்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃபிரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா

0: வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உற்சாகத்தின் நேரலை உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

0: உழவர் உலகம் கிராமப்புற பெண்களுக்கான உணவு மதிப்பு கூட்டல் தொழில் வாய்ப்புகள். திருச்சி தில்லாம்பட்டி எஸ் யோக சித்ரா அவர்கள் இப்போது நேரலையில் பங்கேற்க இருக்கிறார். நேர்களும் பங்கேற்று பயன்பெறலாம். வழக்கமான நமது தொலைபேசி எண்கள் 0431-840-1 மற்றொரு எண் 0431-840-1. இந்த எண்களை நேர்கள் தொட்டு வரலாம். வாட்ஸ்அப் எண்ணும் இருக்கு. நேர்கள் வந்து வாட்ஸ்அப் கட்சேவி மூலமாக கருத்துக்களை கேள்விகளை கேட்டு கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் எண் 9385461. 938-546-1. உடன் உரையாடுகிறார் மித்ரா.
1: வேளாண் உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் வானொலி நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசத்துடைய உணவு தானிய உற்பத்தி ஏறக்குறைய 357 மில்லியன் டன்களை எட்டிப்பிடித்திருக்கிறது. தோட்டக்கலை துறையை பொறுத்த வரைக்கும் தோட்டக்கலை தானியங்களுடைய பழங்கள் காய்கறிகளுடைய உற்பத்தி ஏறக்குறைய 367 மில்லியன் டன்களை ஒரு சாதனை அளவாக எட்டிப்பிடித்திருக்கிறோம். இப்படி உணவு உற்பத்தியை வருடம் வருடம் அதிகரித்து கொண்டே போனாலும் கூட அறுவடைக்கு பிந்தைய சரியான கையாளும் முறைகள் இல்லாததுனால ஏறக்குறைய ஒரு 30% காய்கறிகள் பழங்கள் வந்து நுகர்வோரை சென்றடையாமையே வீணாகுது. அதே போல் 7% தானியங்களும் வீணாகுது. அதே மாதிரியான இந்த இழப்புகள் மூலமாக வந்த உணவு தானியங்களை சரிவர நம்ம பாதுகாக்காமல் அதே போல் அதை பதப்படுத்தாமல் மதிப்பு கூட்டாமல் ஏறக்குறைய 1,00,000 கோடி ரூபாய் வருட வருடம் ஒரு சேதம் அடைவதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் இந்த சந்தை விலை நிலவரங்கள் கூட இந்த உணவு தானியங்களை வந்து நம்ம விவசாயிகள் நுகர்வோரிடம் சென்றடையாமல் தோட்டத்திலே விட்டுறாங்க. இல்லை சில நேரம் வந்து தானியங்களை விலை இல்லைங்கிறதுனால தெருக்களில் கொட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலையும் எதிர்கொள்கிறாங்க. அப்போ இந்த தானிய இழப்பையும் உணவு சேதாரத்தையும் எப்படி தவிர்க்கலாம்? வருடம் முழுவதும் அந்த தானியங்கள் நுகர்வோருக்கு கிடைக்கணும்னா இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல். அந்த உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி மாவட்டம் தில்லாம்பட்டி எஸ் யோகசித்ரா அவர்கள் நம்முடைய நிலையத்துக்கு வருகிறாங்க. அம்மா வணக்கம்.
2: நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: அம்மா, இப்போ தில்லாம்பட்டியிலிருந்து ஒரு தொழில் முனைவோர் இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? எப்போ ஆரம்பிச்சது இந்த பயணம்?
2: சரி, தில்லாம்பட்டியிலிருந்து தொழில் முனைவோர் சித்ரா அப்படின்ற ஒரு குறிப்பை எடுத்து வச்சுருக்காங்க சார்.
1: சொல்லுங்கள்,
2: இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா 2015 நான் இதை தொடங்கினேங்க சார். 2015 எனக்கு ரெண்டு பசங்க பிறந்து கொஞ்ச நாளில் நான் வீட்டில் எனக்கு நேரம் நிறையா இருந்தது. வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு எனக்கு நேரம் நிறையா இருந்தது. அந்த நேரத்தில் நான் எதையாவது பண்ணணும், குடும்பத்தோட பொருளாதார வசதிக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏதாவது பண்ணணும்னு நான் யோசிக்கும் போது தாங்க சார், அதுக்கிடையில் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கடையில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய வயிறு உபாதைகள் வந்ததை கண்கூடாக நான் பார்த்தேன். அதில் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அது குழந்தைங்களுக்கு நம்மளாக ஏதாவது வீட்டில் டேபிளில் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சது தான் இருக்கணும், கடையில் வாங்கிட்டு வந்துருக்கக்கூடாது அப்படின்றத நினச்சி நான் பண்ணதாங்க சார். இந்த கம்பில் உருண்டை 2015 நான் பண்ணேங்க சார். கம்பில் உருண்டை பண்ணி கொடுத்தேன், கம்பில் பிஸ்கட் பண்ணி கொடுத்தேன். பிஸ்கெட்டுனா அப்போது இந்த அவேர்னஸ்லாம் எனக்கு கிடையாது. ஒரு இட்லி கொப்பரையில் வச்சு அதை பன்னு மாதிரி வேக வச்சு அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு அது நல்லா இருந்தது. என் குழந்தைங்க சாப்பிட்டாங்க. இது பிஸ்னஸாக மாற்றுற நோக்கம் வந்து என் குழந்தை சாப்பிட்ட மாதிரி மற்ற குழந்தைங்களும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்ற நோக்கத்தில் தான் சார் இந்த கம்பு கேழ்வரகு இதுலெலாம் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதை ஏன் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா அந்த கம்பு கேழ்வரகு சோளம் திணை சாமை சிறுதானியங்கள் மட்டும்தான் கீழே அடியுரம் இல்லாமல் மேலே மருந்து தெளிக்காமல்

0: சுத்தமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஆரோக்கியமான இயற்கை உணவுங்கிறது புரிஞ்சிட்டு அதை ஆரம்பித்தேங்க சார்.
1: சரி, இந்த யாம் பெற்ற இன்பகம் இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம் சார்,
1: நீங்கள் யாம் பெற்ற ஆரோக்கியம் பெருகை
0: வையகம்
1: வரணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருங்க. அருமை அருமை. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் புலவன் மாரியப்பன்.
1: சொல்லுங்க.
0: வணக்கம் சார்.
2: அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தி அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த விவசாயிகளும் பாதிக்கப்படுறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா தக்காளி அதிகமா உற்பத்தி ஆகும் ரோட்ல கொட்டக்கூடிய சூழல் உருவாகிச்சு. அதே போன்று பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மாமரம் மாவளைச்சல் அதிகமாக போடணும். கம்ப்ளீட்டா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அது மாமரத்து மாங்காய் பறிக்கல யாருமே இதெல்லாம் எல்லாம் வீரழிக்கப்பட்டு அடுத்த விதத்துல பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல எல்லா விவசாயிகளும் மாமரத்தை வெட்டி சாச்சிட்டாங்க. இப்ப இந்த நிலைமை வரும்போது ஏன் இது வந்து இவங்களுக்கு அப்படி வருது, எங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா கொண்டு போனாலும் கூட மாங்காயை வந்து ஒரு ஊருக்காக தான் போட முடியும், எல்லாத்தையும் ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப இந்த காலத்துல நம்ம இதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட வேற என்ன வகையில கொண்டு போய் சேர்த்தா விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது மேல சொன்னா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாக.
0: சரி, நீ மாலை வணக்கம் சார்.
2: மாலை வணக்கம்
0: சார். நீங்க மாங்காய் மாம்பழம் இதுலயுமே நீங்க இதை காய வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க சார். காய வச்சு வருஷம் ஃபுல்லாமே ஊறுகாய்க்கு மட்டுமல்லாமல் அந்த மாங்காய் பவுடர்னு சொல்லி விற்கிதுங்க சார் மார்க்கெட்டில். அதுக்காகவும் நாங்கள் அதையும் மாங்காய் பவுடரும் கொடுக்குறோம். நம்ம பண்ணுற வேல்யூ அடிஷனில் எல்லாத்துலேயுமே மாங்காய் பவுடரும் சேர்க்குறோங்க சார். அது மாங்காய் சாதாரணமாக ஒன்று ஒரு மாங்காய் இப்போ வந்து ஒரு நல்ல பெரிய பிராண்ட் எடுக்கமேனி மாங்காய் பவுடரை நிறைய விலைக்கும் விற்கிறாங்க. நாங்கள் பண்ணுற மதிப்பு கூட்டு பொருளை வந்து மாங்காயை காய வச்சு வருஷம் ஃபுல்லாமே சாதாரண ஒரு எளிய ஒரு குடும்ப தலைவியும் அவங்க சாம்பாருக்கு அவங்க வைக்கிற குழம்புக்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் மதிப்பு கூட்டி கொடுக்குறோங்க சார். மாங்காய் கொடுக்குறோம். மாம்பழமும் அதே மாதிரி ட்ரையரில் வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க சார். அதுவும் எங்களோட சோதனையில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அதை எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோங்க சார். எங்களுடைய நோக்கமே விவசாயிகள் வந்து வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது.
1: நிச்சயமாக தான் நம்ம நேயர் சொன்னது போல் ஒரு நேரம் பொருளுடைய விலை வந்து குறைவாக இருக்குது. ஒரு சில நேரம் வந்து அந்த பொருளுக்கு கிடைக்காம மார்க்கெட்டில் கிடைக்காம அதிக விலைக்கு வாங்க வேண்டிய ஒரு பிரச்சனையும் சந்திக்கிறோம். அப்போ வருடம் முழுவதும் அந்த பொருள் கிடைக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொல்வது போல் ஒரு ஆரோக்கியமான பொருள் நுகர்வோருக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மதிப்பு கூட்டுதல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக படுது. சரி, இப்போ நம்முடைய பகுதியில் அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதியில் பிரதான பயிர் வந்து நெல், அந்த மாதிரியான தானிய பயிர்கள் தான். சிறுதானியங்கள் ஒரு சில பகுதிகளில் சிறுதானியங்களும் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் காய்கறிகள் பழங்கள் இப்படி நம்ம திருச்சி மற்றும் அண்டை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பயிர்களும் பரவலாக இருக்குது. அப்போ எந்தெந்த பயிர்களில் என்னென்ன மாதிரியான ஒரு மதிப்பு கூட்டுதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது
0: சார்? பொதுவாக சொல்லணும்னா மூலிகை வகைகளை மதிப்பு கூட்டலாங்க சார். மூலிகைனா முடக்கத்தான், மணத்தக்காளி, முருங்கை, இந்த மாதிரி இலைகளை மதிப்பு கூட்டலாம். பாரம்பரிய அரிசி வகைகளை மதிப்பு கூட்டலாம். சிறுதானியங்களை மதிப்பு கூட்டலாம். பயிர் வகைகளை மதிப்பு கூட்டலாம். பழங்களை மதிப்பு கூட்டலாம். காய்களை மதிப்பு கூட்டலாம். இப்போ உதாரணம் சொல்லணுன்னா முருங்கைக்காய் அப்போ தான் சீசன் முடிஞ்சுது, திரும்ப இன்னொரு செட்டு ஆரம்பிச்சிருக்கு. முருங்கைக்காய் நிறையா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிறையா கிடச்சிது. நாங்கள் முருங்கைக்காயை வாங்கி அதை மதிப்பு கூட்டி அதை பவுடராக பண்ணி வச்சுருக்கோங்க சார். அதை ஆஃப் சீசனில் எந்தளவுக்கு நம்ம எளிய மக்களுக்கும் போய் கிடைக்கிற வகையில் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற வருஷம் ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறது முருங்கைக்காயை நாங்கள் இப்போ வச்சுருக்கோம்.
1: காயை வந்து பவுடராக்கி
0: காயை பவுடராக்கி வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோங்க சார். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே நம்ம மதிப்பு கூட்டி வச்சோம்னா அது வருஷம் ஃபுல்லாகவும் எங்களுடையது அதோடைய சத்துக்களோ அதோடைய ருசியோ மனமோ மாறிடாமல் இருக்கிற அளவுக்கு நாங்கள் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இதில் விவசாயிகள் இதுக்கு மேலும் பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம். சீசனில் வர்றத நாம் எல்லாருமே ஒருங்கிணைச்சு, நீங்கள் எங்களை காப்பாற்றணும், நாங்கள் உங்களை காப்பாற்றணும், அது எல்லாமே ஒருங்கிணைச்சு அதை மதிப்பு கூட்டி அதை மக்களுக்கு நல்ல ஒரு தரமான ஆரோக்கியமான பொருளை கொண்டு போய் சேர்ப்போங்க சார்.
1: சரி, இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பகுதிகளில் வந்து பலாவுக்கு சரியான விலை கிடைக்கல. நிறைய இடங்களில் தோட்டங்கள்லேயே அந்த அறுவடை செய்யாமல் ஒரு பழங்களை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த பலாப்பழங்களை என்னென்ன வகையாக நம்ம மதிப்பு கூட்ட வாய்ப்பு
0: சார்? பலாப்பழம் ரொம்ப அருமையான முக்கணியில் ஒன்றுங்க சார். பலாவை நல்லாவே மதிப்பு கூட்டி நிறையா பை ப்ராடக்ட் பண்ணலாங்க சார். எங்களுக்கு இப்போ அடுத்த எங்களுடைய ப்ராஜெக்டில் அடுத்த ஒரு ஆசை, எங்கள் பிள்ளைங்க எல்லாமே சொல்கிறது வந்து பலா கிடச்சா வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி தான். பலாப்பழத்தில் சிப்ஸ் போடலாம். ரொம்ப அழுகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் சிப்ஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சார். நல்லா இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இன்னும் அதை நாங்கள் ப்ராடக்டாக கொண்டு வரல. சிப்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க சார். செங்காயை வந்து பவுடராக சீவி பவுடராக வச்சுருக்கோங்க சார். அதை டேஸ்ட்டுக்கு நம்ம அந்த ஃப்ரூட் சாலட்லாம் பண்ணுறோம் இல்லைங்க சார், அதில் சேர்க்கலாம். பலா செங்காயை சீவி சேர்க்கலாங்க சார். பலா கொட்டையில் அதில் இல்லாத சத்து

0: பொருட்களே கிடையாது. அந்த பலா கொட்டையை அதையும் எடுத்து வச்சு பவுடர் பண்ணி வச்சு அதையும் மதிப்பு கூட்டலில் உணவுப் பொருள்களில் சேர்க்கலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஹெல்த் மிக்ஸில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க சார். அதனால் பலாப்பழமும் வீணாக போகுதுன்னு நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம சோலாரில் வச்சு ட்ரை பண்ணி ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு அடுத்த சீசன் வர வரைக்குமே நம்மளை அதை பை ப்ராடக்டாக நம்ம கொண்டு வர முடியுங்க சார்.
1: சரி, மதிப்பு கூட்டும் போது அந்த பொருளுடைய தானியங்களுடைய மதிப்பு உயருது.
0: மதிப்பு
1: நம்ம வந்து நுகர்வோரிடம் சென்றடையும் போது ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளும் சென்றடையுதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம கீரையெல்லாம் சாப்பிட்ணும், சத்தான உணவுலாம் சாப்பிட்ணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் குழந்தைகளுக்கு கீரைகள்னாவே ஒரு அந்த உடனே விருப்பமாக சாப்பிடக்கூடிய தன்மை இருக்காது. அப்போ கீரைகளை மதிப்பு கொட்ட முடியுமா?
0: அருமையாக பண்ணலாங்க சார். எங்கள்கிட்ட போயிட்டுருக்க நல்ல ப்ராடக்ட்டு முருங்கைப்பொடி குழந்தைங்களை மையமாக வச்சு தான் சார் நான் இன்றைக்கி அதை விற்றுட்ருக்கேன். என்னுடைய விளம்பரமே நீங்கள் இதை உங்கள் குழந்தைக்கு லஞ்சு கொடுக்கலாம். ஒரு முருங்கைப்பொடி, கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, மணத்தக்காளி பொடி, அகத்திக்கீரை பொடி. அகத்திக்கீரையெல்லாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறதே கிடையாதுங்க சார். நம்ம உடம்புல இருக்க நிக்கோடின்ற நச்சை அண்ணா இது பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கறது அகத்திக்கீரைங்க சார். கீரை எல்லாமே அற்புதம், இயற்கையின் அற்புதம். அதனால் முருங்கை பொடி போடுறோங்க சார். நல்லா இன்றைக்கி வில மார்க்கெட் போயிட்டுருக்குங்க சார். முருங்கை பொடி கா நீ அழகாக அந்த எங்கிட்ட இருந்து ஒரு முருங்கை பொடியை வாங்கிட்டீங்கன்னா காலம்பரம் சாதம் வடிச்சுட்டு ஒரு குழந்தைக்குன்னா ஒரு ஸ்பூன் பொடியை போட்டு தாளித்து நீங்கள் லஞ்சு கொடுத்துர்லாங்க சார். மாற்றி மாற்றி ஒரு நாள் முருங்கைன்னா ஒரு நாள் மணத்தக்காளி, ஒரு நாள் அகத்தி, ஒரு நாள் பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி அழகாக முருங்கை பை ப்ராடக்ட் கொடுக்கலாம். நம்மளுமே டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கிட்ட திருப்தி இருக்குங்க சார். ஒரு ஸ்பூன் பொடியில் ஒரு கை கீரையோட ஒரு கை கீரையை நீங்கள் இது பண்ணீங்க தான் ஒரு ஸ்பூன் பொடி கிடைக்குங்க சார். அதனால் அது நல்லா போயிட்டுருக்குங்க சார். கீரையெல்லாம் பயப்பட வேண்டாங்க சார். வருஷம் ஃபுல்லாகவே மதிப்பு கூட்டி அழகாக போயிட்டு இருக்குங்க சார்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் கரூர் மாவட்டம் ஆண்டுப்பாளையம் நல்லசாமி சார்.
1: சொல்லுங்க
2: மேடம். நல்ல
0: வணக்கம் சார்.
2: இன்னைக்கு
0: நன்றிங்க சார்.
2: நல்ல நிகழ்ச்சி, அறிவான நிகழ்ச்சி, மதிப்பு கொடுறது, நீங்க எல்லாம் செஞ்சது ரொம்ப
0: நன்றி. நன்றி நன்றிங்க சார்.
2: இன்றைய காலத்துக்கு வந்து இந்த இது வந்து முக்கியமா தேவைப்படுறது.
0: ஆமாங்க சார், குழந்தைங்களுக்கு முக்கியமா போய் சேரணும், நம்மளோட போயிடக்கூடாதுன்றது.
2: எல்லாத்துக்குமே, குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தான்.
0: ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமாங்க சார்.
2: அதனால வந்து இப்ப வந்து வாழைப்பழம் எல்லாம் சில நேரத்துல ரொம்ப விலை கம்மியா போய் சில நேரத்துல ரொம்ப வேஸ்ட் ஆயிருது.
0: ஆமாங்க சார்.
2: இப்ப என் தோட்டத்திலேயே வாழை வச்சிருக்கிறேங்க, அது மாதிரி கற்பொருள் எல்லாம் வச்சிருக்கிறேன். சில நேரத்துல வந்து விலை ரொம்ப கம்மியா போகும்போது அடிமாட்டு விலை கேக்குறாங்க, அப்ப பழம் வந்து நிறைய வேஸ்ட் ஆயிடுது.
0: ஆமாங்க சார், சீப்பு 10 ரூபாய்க்கு கூட போறது சிரமம் ஆயிடுது சமயத்துல.
2: ஆமாங்க சார். நான் வந்து இப்ப நான் வந்து அந்த பழத்தை எல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்றதுல எனக்கு கோழி இருக்கு, மாடு இருக்குது, அதுக்கெல்லாம் கோழிக்கெல்லாம் கூட வாழைப்பழத்தை கரைசலா கொடுத்துருவேன், கொய்யா பழத்தை கரைசலா கொடுத்துருவேன். அது எல்லாம் வேஸ்ட் பண்ண அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு விவசாயிகளுக்கு ரொம்ப இழப்பா தெரியுது. அதெல்லாம் மதிப்பு உங்களுக்கு, ஆனா நாங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில மதிப்பு செய்ய முடியல. செய்யறீங்க, நல்லா வாழ்த்துக்கலங்க ஐயா. இப்ப வந்து அது இல்லாம இந்த அசோலாங்கிற ஒண்ணு
0: வளர்த்திக்கிறேன். சொல்லுங்க சார்.
2: அசோலா வந்து கோழிக்கும் மாட்டுக்கெல்லாம் கொடுக்குறேன். அந்த அசோலா கூட வந்து மதிப்பூட்ட பொருளை செஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறான்னு சொல்றாங்க.
0: ஆமாங்க சார்.
1: கேட்கலாம்,
2: அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கம்மா.
1: கேட்கலாம், கேட்கலாம். வாழைப்பழங்களில் மதிப்பு கூட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது
0: சார்? வாழைப்பழங்களில் மதிப்பு கூட்டுறது, வாழைப்பழத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு சோலாரில் வச்சு அதை ஒரு மிட்டாய் வடிவத்தில் கொடுக்குறாங்க சார். முழு பழத்தையுமே அதோட ருசிக்காகவோ வேறு எதுவுமே சேர்க்காமல் வெறும் வாழைப்பழத்தை மட்டுமே அதோடைய சத்துக்கள் குறையாமல் மிட்டாய் வடிவத்தில் ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க சார். அதை அதுக்கு ஒரு பேக்கிங், ஒரு நீட்டான பேக்கிங் போட்டுட்டு ஃபாரின்லாம் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொடுக்குறாங்க சார். அதை வாங்கி சாப்பிட்றாங்க. வாழைப்பழம் சீசன் இல்லாதவங்க வாழை சாப்பிட்றாங்க சார். அப்புறம் வாழை தோலை வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, அதாவது முகப்பூச்சி பவுடர் தயாரிக்கிறாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க சார். வாழை தோல்லாம் கிடைக்காம ரொம்ப, அந்த பச்சலாடம் பழமெல்லாம் உள்ளார ஒரு திக்னஸ் ஒன்று இருக்கும் பாருங்க சார், ஒரு லேயர், அது எல்லாமே அதுலலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அது தலைக்கு ஹேர் பவுடர், ஹேர் பேக் பவுடர், ஃபேஸ் பேக் பவுடர்லாம் அதெல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க சார். அதெல்லாம் ஒரு சிலர் கிடைக்காம தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் இப்படி நிறையா இருக்குன்றது அது தெரியாமல், நம்மளுடைய நோக்கமே இதை கேட்குறவங்களுக்கும் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: பொதுவாகவே வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கு, உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும்.
0: ஆமாங்க சார். இன்னொன்று வாழைப்பழ சிப்ஸும் நல்லா இருக்குங்க சார், ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க சார். அது நிறைய கிடைக்கும் போது சிப்ஸாகவும் போட்டு அந்த சிப்ஸ் 3 மாதம் 4 மாதம் எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல் எக்ஸ்பைரி இருக்குங்க சார். வாழைப்பழ சிப்ஸ்

0: கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா இருக்குங்க சார்.
1: நேந்திரம் சிப்ஸ் மாதிரி, நேந்திரம் பழ சிப்ஸ் மாதிரி மற்ற பழங்கள்லயும் சிப்ஸ்
0: பழங்கள்லயும், அதாவது அது நல்லா கனியறதுக்கு முன்னாடி பழுத்த உடனே நம்மகிட்ட நிறைய பழம் இருக்குன்னு தெரியும் போது, நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதான் நம்மளால விற்க முடியும், இவ்வளவு மீந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை டக்குன்னு சிப்ஸ் போட்டுடலாங்க சார். ரெண்டு நாள் அது வீணா போற பொருளை ஒரு மாசம் வச்சிருந்து விற்கலாங்க சார்.
1: சரி, அதே போல இந்த பேயின் பழம்லாம் வந்து நமக்கு குடல் ஆரோக்கியத்துக்கு வயிற்று புண்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கக்கூடிய பழங்கள், அதெல்லாம் கிடைக்காத மற்ற பகுதியில் கிடைக்கல, இப்போ நம்ம பகுதியில் கிடைக்காது, நம்ம பகுதியில் வேலையிலங்கும் போது அந்த பேயின் பழங்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டி இங்கே விற்பனை பண்ண முடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஐயா இன்னொன்று கேட்டாங்க, இந்த அசோலாவை மதிப்பு கூட்ட முடியுமான்னு சொல்லிட்டு, இந்த அசோலா வடையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அசோலாவில் வடை செய்ய முடியுமா
0: சார்? அசோலா வந்து நான் சாப்பிட்டே பார்த்துருக்கேங்க சார். அது சரியான முறையில் வளர்த்தா நல்லா ரெண்டு நாளில் குபு குபுன்னு அழகாக வளருது. அசோலாவை கொடுக்கும்போது ஆடு மாடு கோழி அதுக்கான ஒரு அருமையான தீவனமாக இருக்குங்க சார். ஆனால் வளர்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம்னா போயிடுதுங்க சார். அசோலா விதை மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிட்டா போதும். அசோலாவை நான் சாப்பிட்டுமே பார்த்துருக்கேங்க சார், நல்ல ஒரு டேஸ்டில் இருக்குது. அசோலாவை நம்ம அந்த லட்டுலாம் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சார், அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது.
1: இப்போ அசோலா விதைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையங்களில்
0: கிடைக்குது.
1: நம்ம நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் இந்த பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. இந்த அசோலாவை வளர்ப்பதற்கான க்ரோ பேக்னு சொல்லக்கூடிய வந்தும் இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிது, நம்ம விருப்பம் இருக்கிறவங்க அதை வாங்கி செய்யலாம். சரி, இப்போ நம்ம பகுதியில் வந்து இந்த சிறுதானியங்கள்க்கான ஒரு பகுதியும் இருக்குது, குறிப்பாக இந்த புதுக்கோட்டை பகுதிகளில், அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில், மணப்பாறை இந்த பகுதிகளெல்லாம் சிறுதானியங்கள் இருக்குது. சிறுதானியங்களை, அது குறிப்பாக எந்தெந்த சிறுதானியங்களை மதிப்பு கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது
0: சார்? சிறுதானியங்கள்னால் கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, சாமை, குதிரவாளி, ஒவ்வொன்றையுமே மதிப்பு கூட்டலாங்க சார். சிறுதானியத்தில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமும் பண்ணலாம், டிஃபனும் பண்ணலாம், சாப்பாடும் பண்ணலாம். என்னுடைய நோக்கமே வந்து சிறுதானியங்களோட அதாவது விளைவிக்கிற பரப்பளவு அதிகரிக்கணும். சிறுதானியங்களை ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது சிறுதானியங்கள் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு அது போய் சேரணுங்கிற நேரத்தில் அதில் எல்லா சிறுதானியத்துலேயும் மதிப்பு கூட்டு பொருட்கள், டிஃபன் வெரைட்டிஸும் சரி, ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸும், சாதமாகவும் பல வடிவங்களை எப்படி கொடுக்க முடியுமோ, அந்த குழந்தை எப்படி விரும்புதோ கொடுத்துட்ருக்கோங்க சார். அது மதிப்பு கூட்டி நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் சிறுதானியங்களை பற்றி 2025 55 நாடுகளுக்கு பேசி உலக சாதனையும் பண்ணியிருக்கேங்க சார்.
1: வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சும்மா சிறப்பு வந்து அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம். வணக்கம் மேடம்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் காவேரி பால் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க
2: மேடம். இந்த கிராமத்துங்கள்ல நல்ல காயெல்லாம் விளையுது பாத்தீங்க, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாம் விளையுது. அத வந்து இந்த பாத்தீங்க கூழுக்கெல்லாம், கூழு இந்த நம்ம பயசத்துலாம் நல்ல இத நல்ல சாப்பிடறதுக்கு நல்ல ருசியா இருக்குது. இப்ப நாங்க வாங்கும் போது வெறும் சப்புன்னு தான் இருக்கு, வெறும் உப்பு மட்டும் போடுறாங்க. அத வந்து இப்ப நம்ம தயிர் சேர்த்து நம்ம வந்து போட்டு காய்ச்சி நம்ம சேல்ஸ் பண்ணலாங்களாமா? அந்த
0: பத்தலாம்
1: சரிமா, கேட்கலாம் கேட்கலாம். காய்கறிகளை எப்படி மதிப்பு கொடுத்துருக்கேன்?
0: காய்கறிகளை ரொம்ப அருமையாக, இப்போ அம்மா சொன்னாங்க காய் வத்தை கொத்தரங்காய் வத்தை வாங்கினேன், ஒரு கத்திரிக்காய் வத்தை வாங்கினேன்னா அது எனக்கு சப்புன் இருக்குது, நான் குழம்புல மட்டும்தான் போடலான்னு. ஆனால் இதை வந்து நம்ம பொறிச்சும் சாப்பிட்ற அளவுக்கு மதிப்பு கூட்டலை. எப்படின்னா ஒரு கத்திரிக்காய் நிறையா இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் எரிஞ்சிட்டு நீங்கள் தயிரில், நல்லா திக்கான தயிரில் மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி ஸ்பைசிஸ் எல்லாம் கலந்து பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் இடித்து போட்டு ஊற வச்சு பண்ணும்போது அதோடைய ருசி இன்னும் அதிகமாகுதுங்கம்மா. அது ஒரு வருஷம் வரைக்குமே நீங்கள் பாதுகாக்கலாம். அதை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடும் போதோ குழம்புல போடும்போதோ அதோட ருசி நல்லா இருக்கு. ஒரு பழைய சாத்துக்கோ ஒரு கூழுக்கோ இந்த கத்திரிக்காய் வத்தல், நம்ம இத்தனை நாள் பண்ண நார்மல் வத்தலை விட இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணுற கத்திரிக்காய் வத்தல் மதிப்பு கூட்டுதல், இதோடைய மதிப்பும் அதிகம், விலையும் அதிகம், ருசியும் அதிகம்.
1: இந்த வத்தல்ங்கிறது எல்லா காய்கறிகளுமே,
0: எல்லா காய்கறி வெண்டைக்காய் ரொம்ப அழகாக பண்ணலாங்க சார். வெண்டைக்காய், பாவக்காய், நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு நம்ம காய வச்சிருவோம் வத்தலாக்கணும்னா. ஆனால் இந்த ஸ்பைசிஸ்லாம் சேர்த்து பண்ணும்போது இது எங்களுடைய யோசனை. ஸ்பைசிஸ்லாம் ஏதாவது மாற்றி மனுஷங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தாங்க சார். எதையாவது நல்ல பொருளை கொடுத்துட மாட்டோமா, எதையாவது பண்ணி அப்படின்ற நோக்கம் தான். இந்த ஸ்பைசிஸ்லாம் போட்டு கொடுக்கும்போது அந்த வத்தலோட ருசி அதிகமாகுது.
1: பேசலாம். நம்ம நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: லால்குடியில இருந்து ரமேஷ் சொல்றேன் அம்மா. வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: இந்த சிறுதானியத்துல இருந்து நீங்க இந்த இந்த பிஸ்கட் எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல, இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே,
1: சரி
2: அது நாங்க எல்லாருமே செய்ய முடியுமா? இப்ப இந்த நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தயார் பண்ணி வெளியில விற்கும் போதுதான் வாங்கலாங்களா, நாங்களும் தயார் பண்ண முடியுங்களா?
1: கேட்கலாம் கேட்கலாம். அதாவது வீட்டளவுல நான் செய்யணும்னு நினைச்சா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா?

0: முழு வாய்ப்பு இருக்குங்க சார்.
1: சரி.
0: வீட்டளவில் தாராளமாக வாரம் ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அம்மா செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாங்க சார். ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம், குழந்தைங்க எப்போ வேணுமோ அதை எடுத்து சாப்பிடலாம். தாராளமாக வீட்டில் நீங்கள் வச்சுருக்கிற ஒரு இட்லி குப்பரையோ, நீங்கள் இதுக்கு பெரிய மிஷினரிஸ்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த சிறுதானியங்கள் பயிற்சின்னு அரசாங்கம் நிறைய இடங்களில் நிறைய பெண்களுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி நிறைய கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி மூலயமா இதெல்லாம் சொல்லியும் கொடுக்குறாங்க. இந்த பிஸ்கெட்டு தாராளமாக வீட்டிலே செய்யலாங்க சார்.
1: சரி, எப்படி அந்த நீங்கள் சொல்வது போல் பெரிய கருவிகள் இல்லாமல் எப்படி அந்த
0: கருவிகள் இல்லாமல் சாதாரணமாக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தட்டை வச்சு அந்த பட்டர் ஷீட் வச்சு நம்ம சொல்கிற அளவுகளில் அந்த சிறுதானியங்களை கலந்து அதில், அதாவது நான் சொல்கிறதுல வந்து மைதா கிடையாதுங்க சார், வெள்ளச்சக்கரை கிடையாது, முட்டை கிடையாது. இதுக்கு பதிலாக முட்டைக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், தயிர், சிறுதானிய கலவை ஏதாவது ஒரு மாவு, அதோட கொஞ்சம் கோதுமை மாவு பைண்டிங்காக, இந்த கலவைகளை சரியான அளவில் சேர்த்து இதுக்கெல்லாம் பயிற்சி போனோம்னா அளவுகள் நமக்கு தெரிஞ்சிடும். இதை சேர்த்து அந்த பட்டர் ஷீட் வச்சு சாதாரணமாக இட்லி கொப்பரையிலே நம்ம கொடுக்குற ஸ்ட்ரீமில் வச்சு செய்யலாம். நம்ம இப்போ மார்க்கெட்டில் நிறைய இட்லி கொப்பரை நிறைய வடிவத்தில் வந்திருக்குங்க சார், நிறைய மல்டிபர்பஸ் யூஸ்க்கு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாலே தாராளமாக ஒரு அம்மா வீட்டில் தன் குழந்தைக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை பிஸ்கட்டோ இந்த சிறந்த மதிப்பு லட்டோ இது மாதிரிலாம் செஞ்சு வைக்கலாங்க சார்.
1: இதுக்கு பெரிய கருவிகள்லாம் வேணும்,
0: தேவை அவசியம், ரொம்ப படிச்சிருக்கணும், ரொம்ப இங்கிலீஷ் தெரியணும், ஓவன் வேணும், வீட்டில் அது இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க சார்.
1: இப்போ இந்த உணவு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் தொடர்பாக நம்ம நேயர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அவங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அவங்களுடைய அலைபேசி என்ன சொல்லலாமே?
0: தாராளமாக சொல்கிறேங்க சார். 95 24 33 13 10 9524331310.
1: சரி, இப்போ இந்த பயிற்சிகள் வந்து இப்போ நீங்கள் மற்ற பெண்களுக்கு அதில் பெண்கள் குழுவுக்கெல்லாம் நீங்கள் பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்களா?
0: கொடுத்துட்ருக்கோங்க சார். நான் கடந்த ஒரு 7 வருஷமாக ட்ரைனராக இருக்கேங்க சார். திருச்சி மாவட்டம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட பயிற்சி மையத்தில் நான் பயிற்சியாளராக இருக்கேன். அது இல்லாமல் இடிடிஐலையும் நான் பயிற்சியாளராக இருக்கேன். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பெண்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்கேங்க சார். பயிற்சிகள் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவங்கள ஒரு தொழில் முனைவராகவும் அவங்கள மாற்றிருக்கோம்.
1: சரி, என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறீங்க?
0: நான் ஒரு 5 விதமான பயிற்சிகள் கொடுப்பேங்க சார். மசாலா பொடி தயாரிப்பு பயிற்சி, இது சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் பயிற்சி, சானிட்டரி நாப்கின் தயாரிப்பு பயிற்சி, மூலிகை சோப்பு அந்த இதெல்லாம் ஆயிலு இதெல்லாம் தயாரிக்கிற பயிற்சி, என்வலப் கவர் தயாரிக்கிற பயிற்சிங்க சார், கொரியர் கவர், என்வலப் கவர் இதெல்லாம் தயாரிக்க பயிற்சி மட்டுமல்லாமல் பயிற்சிக்கு அடுத்த நிலைக்கு அவங்க இது ஒரு தொழில் முனைவோராக கொண்டு வர்றது தான் என்னுடைய நோக்கங்க சார். ஒரு ஒரு பெண்ணும் பொருளாதார சுதந்திரத்தில் தன்னிறைவடையணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இல்லாமல் அவங்க வெளியில் வரணும். நான் ஏன் வெளியில் வந்தேன்னா, நான் வெளியில் வரதை பார்த்து என் கிராம பெண்கள் 4 பேர் வெளியில் வருவாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சார் நான் வெளியில் வந்தேன். நம்ம வெளியில் வந்தாவது நம்ம பின்னாடி 4 பேர் வருவாங்கன்னு அது இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேங்க சார்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த மதிப்பு கூட்டுதல் தொழில் தொடர்பான விஷயங்களில் குறிப்பாக பயிற்சிகள் நிறையா கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான பொருட்களை உற்பத்தி செய்கிறீங்க?
0: நான் என்னுடைய யூனிட்டில் வந்து சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் பயிற்சி, மதிப்பு கூட்டல் பொருட்கள் இருக்குங்க சார். பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டல் பொருட்கள் இருக்குது. இதில் மூலிகைகளில் மதிப்பு கூட்டல், உதாரணத்துக்கு சொல்லணும், பாரம்பரிய அரிசினா ரத்தசாலி கஞ்சி மிக்ஸு, கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸு அந்த மாதிரி போட்டுட்ருக்கோங்க சார். சிறுதானியங்கள்னால் சிறுதானிய லட்டுக்கள், சிறுதானிய பொங்கல் மிக்ஸு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோங்க சார். இது மூலிகை பயிர்கள்னால் மூலிகை பயிர்களில் சூப்பு மிக்ஸ் எனக்கு நல்லா போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட்டு, தூதுவளை சூப்பு, முருங்கை சூப்பு, சூப்பு பொடி இதெல்லாமே நல்லா போயிட்டுருக்குங்க சார். எல்லா சிறுதானியங்களும் கலந்து ஹெல்த் மிக்ஸ் போட்டுட்ருக்கோங்க சார். நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு பிஸ்னஸ் நல்லா.
1: இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எங்கே விற்பனை செய்கிறீங்க?
0: விற்பனை செய்கிறது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் எனக்கு ஒரு கடை கொடுத்துருக்காங்க சார். எனக்குன்னா எங்களுடைய சுய உதவி குழுவுக்கு, சுய உதவி குழுவுக்கு ஒரு நாங்கள் ஒரு 5 பேர் அதை இன்சார்ஜ் அதை ரன் பண்ணிகிட்ருக்கோங்க சார். மதி சிறுதானிய உணவகம்னு இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க சார். அது இல்லாமல் விவசாயத்துறையில் வேளாண் விற்பனை வணிகம் வந்து உழவர் சந்தையில் எனக்கு ஒரு கடை கொடுத்துருக்காங்க சார். அவங்களும் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் சப்போர்ட் நல்லா வேளாண் விற்பனை வணிகம் கொடுத்துட்ருக்காங்க சார். திருச்சி உழவர் சந்தையிலையும் நீங்கள் வந்து அங்கேயும் உங்களுடைய பொருட்களை இங்கே இங்கே இருக்கிற 4 பேருக்கும் இந்த மாதிரி ஒரு தரமான பொருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க சார்.
1: சரி, கௌதமன் ஏதாவது வாட்ஸ்அப்பில் கேள்விகள் இருக்கா?
2: ஆ, இருக்குங்க சார். இங்கே நச்சலூர் கிராமத்துலேருந்து சுமதி பரமேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆமாம், முதல்ல வந்து மாம்பழத்தில் மதிப்பு கூட்டல் சம்பந்தமாக சொன்னாங்க. மாம்பழத்தில் ஊறுகாய் மட்டும் இல்லாமல் வேறு

0: என்னென்ன மாதிரியான உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம், அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் மாம்பழங்களில் வந்து என்ன மாதிரியான மதிப்பு கூடுதல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறீங்க?
2: அம்மா வணக்கங்கம்மா. மாம்பழத்தில் ஸ்குவாஷ் பண்ணலாங்க சார். மாம்பழத்தை நம்ம மதிப்பு கூட்டி வச்சுட்டோம்னா, பழத்தை அதை நம்ம ஒரு நிச்சயமாக ஒரு 10 மாதம் பத்திரமா வச்சுருந்தோம்னா, இடையில தேவைப்படும் போது ஸ்குவாஷ் பண்ணி கொடுக்கலாங்க சார் குழந்தைங்களுக்கு. இயற்கையாகவே நம்ம பாட்டில் ஜூஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் மாம்பழ ஜூஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது இல்லாமல் நம்ம அந்த சாலட்லாம் பண்ணுறோம் இல்லைங்க சார், ஃப்ரூட் சாலட் பண்ணும்போது தாராளமாக அதை சேர்த்துக்கும் போது அதனுடைய சுவை அதிகமாக இருக்குங்க சார். இது மாதிரி பல வடிவங்களில் மாம்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். பயப்படவே வேண்டாம், மாம்பழத்தை நம்ம பதப்படுத்தி வச்சுட்டோம்னா மாம்பழத்தை வச்சு இன்னும் நிறைய பண்ணலாம் சார்.
1: குறிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கேண்டி
2: பண்ணி கொடுக்கலாம், சாக்லேட் பண்ணி கொடுக்கலாம், கேண்டி அழகாக கேண்டி, அதாவது நான் கேண்டி நாட்டு சக்கரை வச்சே பண்ணி கொடுக்கலாங்க சார். வேற அஸ்கா இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நாட்டு சக்கரை வச்சு அது எக்ஸ்பைரி கம்மியாக தான் இருக்கும், அடிக்கடி பண்ணி கொடுத்துக்கலாங்க சார்.
1: சரி, இப்போ பொதுவாக இந்த கிராமப்புற பெண்கள் அப்படிங்கும்போது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரியான தொழிலில் நம்ம இறங்குறது, இப்படி பல சந்தேகங்கள் தயக்கங்கள்லாம் இருக்கும். நீங்கள் இந்த கிராமப்புற பகுதிகளில் உணவு மதிப்பு கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தணும்
2: சார்? முதல்ல பெண்கள் வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க சார், அதை அவங்க உடச்சிட்டு வெளியில் வரணும். ரொம்ப தயக்கம், நிறையா பெண்கள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. நான் சாதாரண ஆள் தான், என்னை விட டேலண்டட் பர்சன்லாம் கிராமத்து பக்கத்தில் நான் எவ்வளோ கிராமங்களுக்கு தான் நான் நிறையா பயிற்சி எடுக்க போகிறேன், கிளாஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய டேலண்டட் பர்சன் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டும் வரேன். ஆனால் அவங்க வெளியில் வர மாட்டேங்கிறாங்க சார். ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க வெளியில் வர்றதுக்கு. வெளியில் போனாலே ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துடும், நஷ்டப்பட்டுருவோம். இன்றைக்கி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் சார் வரேன். ஓமாந்தூர் பக்கத்தில் கீழப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் 30 பெண்களுக்கு மசாலா பொருட்கள், சிறுதானிய மதிப்பிடுற பயிற்சி எடுத்துகிட்டு தான் வரேன். இன்றைக்கி அதில் சொன்ன பெண்கள் வந்து எனக்கு இதெல்லாமே செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் வீட்லேயுமே வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, நீ ஏதாவது நஷ்டப்படுத்திடுவ, ஏதாவது பணத்தை வேஸ்ட் ஆக்கிடுவ, யார் உங்ககிட்ட வாங்க போகிறா, இதெல்லாம் நடக்காது, நான் 25 வருஷமாக இந்த ஊரில் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் இதை தான் விற்றுட்ருக்கேன், எனக்கே ஒன்றும் சரியில்லை, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் உடச்சிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு வெளியில் வாங்க, எனக்கும் அந்த மாதிரி எதிர்ப்புகள் நிறையா இருந்தது, எனக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா என்னை தேக்கிறதுக்கான முயற்சிகள் தேக்கல் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தாண்டி என்னோட இலக்கு, ஒரே இலக்கு சரியாக இருந்தது, நான் போகிற பாதை சரின்னு என் மேலே எனக்கு தன்னம்பிக்கை இருந்தது. நான் எந்த விஷயத்துக்காகவும் நான் பயப்படலைங்க சார், சங்கடப்படலை.
1: தயக்கத்தை உடைக்கணும்,
2: தயக்கத்தை உடைக்கணும்.
1: ஆர்வம் இருக்குன்னா உடனே,
2: ஆர்வம் இருக்குன்னா தயக்கம், ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கோ பெண்கள்கிட்ட அதை விட அதிகமாக தயக்கம் இருக்குங்க சார். அந்த தயக்கத்தை உடைக்கணும், அதுக்கு மோட்டிவேஷனல் தேவை, அதை நிறையா
1: சொல்லுவது போல ஒரு பயிற்சிகள் எல்லா இடங்களிலுமே இன்னைக்கு இலவச பயிற்சி நடந்துட்டு இருக்கு. பயிற்சியில முறையான ஒரு பயிற்சியோட ஒரு சிறிய முதலீட்டோட ஆரம்பிக்கலாம். சரி கௌதமன், ஏதாவது வாட்ஸ்அப்ல கேள்விகள்
0: இருக்குங்க சார்? எசனக்கோரையில கிராமத்திலிருந்து இவங்க கருப்பண்ணன்கிறவர் கேட்டிருக்காரு. உணவு பொருட்கள் மதிப்பு கூட்டல் சம்பந்தமான செலவு ரொம்ப அதிகம் பிடிக்குமா, இல்லை செலவை சிக்கனம் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மதிப்பில் எதுவும் குறைபாடு ஏற்படுமா, பொதுவாக வந்து லாபம் உண்டா, நம்ம செலவு பண்ணுறதுக்கு வருமானம் பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒரு நம்ம வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு.
1: இப்போ இதுக்கான முதலீடுனா எவ்வளோ தேவைப்படும்?
2: முதலீடு அதிகமாக முதலீடு தேவைப்படாங்க சார். லட்சக்கணக்கில் நான் பெண்கள்கிட்ட சொல்கிறது அதுதான், பெருசாக இடம் வேணும்னு பயப்படாதீங்க, லட்சக்கணக்கில் முதல் போடணும்னு பயப்படாதீங்க, யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட தைரியமும் ஆர்வமும் இருந்ததுன்னா இன்றைக்கி நிறைய வழிவகைகள் இருக்குது, ஃபண்டிங்ஸ் கொடுக்கறதுக்கோ, ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுக்கோ, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இதுக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லைங்க சார்.
1: சோலார் இன்றைக்கி ஒரு
2: 25,000-30,000 நீங்கள் மதிப்பு, நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, நீங்கள் நிறைய பழங்கள் போடுறீங்க, காய்கறிகள் போடுறீங்க, மூலிகை பயிர், அது தன்னால் வளர்ற மூலிகை பயிர் போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளவோ நீங்கள் நஷ்டப்படுறக்கா, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கிட்டத்தட்ட 50,000-70,000 நஷ்டப்படுறீங்க, அது வீணாக போகிறதுக்கு. நஷ்டப்படுறதுக்கு ஒரு 25,000-30,000 ஒரு சோலார் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த சோலாரில் நீங்கள் உற்பத்தி பண்ண, நீங்கள் விளைவிச்ச பொருளை நீங்களாகவே அதில் ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அதை மதிப்பு கூட்டலாம், அதில் ரொம்ப செலவாகாதுங்க சார். ஆனால் அந்தளவுக்கு லாபம் உண்டுங்க சார். மதிப்பு கூட்டி பண்ணோம்னா அந்த விவசாயிகள்கிட்ட நான் நான் படுற சொல்கிற ஒரு கோரிக்கை தான், நீங்கள் வருத்தப்படாதீங்க. அந்த சூழ்நிலைக்கு இயற்கை இப்படி பண்ணும்போது நம்ம யாருமே பொறுப்பாக முடியாது. நான் உங்களை குறை சொல்கிறதும் நீங்கள் என்ன குறை சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லாமல் அதுக்கு மாற்று வழி டக்குன்னு மாறிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிப் ஆகும், கொஞ்சம் சிரமம்.

0: சிரமப்படுவோம், கொஞ்சம்
1: சிரமப்பட்டாலும்
0: சிரமப்படுவோம்.
1: இருக்கும்.
0: எந்திரிச்சு நின்றுட்டோம்னா நமக்கே ஆசையா இருக்கும், நம்மளை பார்த்து நம்மளா இதை பண்ணோமான்னு. நிச்சயமா லாபம் உண்டுங்க சார்.
1: வீட்டளவுல ஒரு சிறிய அறையில நம்ம ஆரம்பிக்க முடியும்,
0: ஆரம்பிக்க முடியும் சார். ஆரம்பிக்க
1: இதற்கான இயந்திரங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு தொழிலாக செய்யும்போது ஒரு சில இயந்திரங்களும் தேவைப்படும். இப்போ அதற்கான இயந்திரங்கள் அதெல்லாம் வாங்குவதற்கு ஏதாவது மானிய திட்டங்கள் இருக்கா?
0: நிறைய இருக்குங்க சார். பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னே தனியாக கொடுத்துருக்காங்க சார். 35% மானியம். ஒரு பெண் வந்து மகளிர் சுய உதவி குழு உறுப்பினராக இருந்தால் மட்டும் போதும், அவங்கக்கிட்ட எந்த பிணையும் கேட்க மாட்டாங்க, யாரும் வந்து கையெழுத்து போட வேண்டாம். அவங்க தொழில் செய்கிறாங்கன்ற ஒரு உரிமம் மட்டும், ஒரு ட்ரைனிங் எடுத்த சர்டிஃபிகேட்டும், அவங்களோட தொழில் செய்ய உரிமம் மட்டும் இருந்தால் போதுங்க சார். 35% மானியத்தில் மிஷினரிஸ் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்கங்க சார். நிறைய ஸ்கீம்ஸ் ட்விஸ் இருக்குங்க சார். ஏங்க சார், சுய உதவி குழுவிலேயே அந்த வட்டாரத்துக்குள்ளே அந்த பிளாக்லேயே உங்களுக்கு வந்து சிஃப்பு இந்த மாதிரி லோன்ஸ் நிறையா கொடுக்குறாங்கங்க சார். ஒரு 50,000 யாருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 50,000 அரசாங்கம் கொடுக்குறாங்க சார் மகளிர் திட்டம். அந்த 50,000 முதலீடு, 50,000 அதிகம், 50,000 வச்சே நம்ம அழகாக முதலீடு பண்ணலாங்க சார்.
1: அதாவது மானிய திட்டங்களும் இருக்குது, கடன் உதவி செய்வதற்கான திட்டங்களும் இருக்குது. கௌதமன், வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா?
2: வாட்ஸ்அப்பில் ஒன்று இருக்குங்க சார். தஞ்சாவூர் மாவட்டம் வலப்பகுடி கிராமத்துலேருந்து ஸ்டாலின் அப்படி கேட்டிருக்காரு. அதாவது பனைமரத்தில் வந்து இயற்கையாக உருவாகுவதற்கு உருவாகும் நுங்கு வந்து ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். அதிகம் உற்பத்தி ஆகிறப்ப அது வந்து வீணாக போகுது, நுங்கில் வந்து மதிப்பு கூட்டி பொருளாக விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
1: பழம்பழம் நுங்கு இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கா
0: சார்? நுங்கு வந்து நம்ம சிட்டிக்குள்ளே கிடைக்காம கஷ்டப்படுறோங்க சார். கிடைக்கிறது ஒரு 3 மாதம்தான். அதுவே இந்த தடவைலாம் ஒரு நுங்கு 10 ரூபா வந்துருச்சு சார். வந்து இப்போ கேட்குறவர் வந்து நுங்கு நிறையா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அதை கேட்க ஆசையாக இருக்குது. நுங்கு கிடைக்கலங்க சார் எங்களுக்கெல்லாம்.
1: இப்போ சர்க்கரை, இப்போ பணம் சர்க்கரை பணம் கல்கண்டை தாண்டி நுங்கு மாதிரியான உடனடியாக ஒரு ஒரு ஒரு நாள் அழுகக்கூடிய பொருளை வந்து
0: சார் நுங்கு சூப்பராக அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த நொங்கையுமே நம்ம இது பண்ணிவிட்டு ட்ரையரில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு சூரிய வளர்த்தியில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நொங்குலையும் ஸ்குவாஷ் போடலாங்க சார். நொங்கு சர்பத் போடலாம். அதையுமே உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரைக்குமே அதை பதப்படுத்தி வச்சுருக்கலாங்க சார். நொங்கு சர்பத் போடலாம். அது ரொம்ப நொங்கு சர்பத்து ஆஃப் சீசனில் கிடைக்குது அப்படின்னா இது குடிச்சு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு அடிமைங்க சார். நுங்கு பால் சர்பத்து, நுங்கு சர்பத்து, நுங்கு ஸ்குவாஷ் இதெல்லாம் போடலாங்க சார்.
1: வாய்ப்புகள் ஏராளம்
0: இருக்குங்க சார், இருக்குங்க சார்.
1: இந்த உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கும் போது நேரடியாக நுகர்வோரை சென்றடையும் விஷயம். இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்
0: சார்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சார். முதல்ல தன் சுத்தம். நான் அதை தயாரிக்கிறேன்னா நான் சுத்தமாக இருக்கணும், தயாரிக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், என்னுடைய மனநிலை வந்து முழுமையாக அந்த உணவுப் பொருள் தயாரிக்கிற அதில் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன ரேஷியோஸ் கரெக்டாக இருக்கணுங்க சார். அதுக்கப்புறம் சரியான உரிமம் இருக்கணும்,
1: எஃப்எஸ்எஸ்ஐ மாதிரி
0: எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கணும், எம்எஸ்எம்இ இருக்கணும், சரியான உரிமம் இருக்கணுங்க சார். சரியான ஒரு நபரால் தான் சார் சரியான ஒரு உணவுப் பொருளை சரியான தரத்தில் செஞ்சு கொடுக்க முடியுங்க சார். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சார்.
1: நீங்கள் சொன்ன அந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஆவணங்கள் வாங்குவது எளிதாக இருக்குமா?
0: ரொம்ப எளிதுங்க சார். அதுவும் பெண்கள் இந்த துறையில் செய்யும்போது மகளிர் திட்டத்தில் தனியாகவே மதிசிறகுகள்னு ஒரு அமைப்பு இருக்குங்க சார். அந்த மதிசிறகுகள் அமைப்பு வந்து மகளிர்களுக்காகவே, மகளிர் தொழில் முனைவோர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கான அமைப்புங்க சார். அது நம்ம திருச்சி கலெக்டரேட் ஆஃபீஸில் ஆஃபீஸ் தனியாகவே இருக்குங்க சார். மகளிர் திட்டத்தில் மதிசிறகுகள்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நமக்கான எல்லா சர்டிஃபிகேட்ஸ், எல்லா உரிமம், ஒரு சோப்பு தயாரிக்கிறோமா அதுக்கான உரிமம் எங்கே வாங்கலாம், ஒரு ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு உரிமை, ஒரு விளக்கமாறு பண்ணுறோமா அதுக்கு என்ன பண்ணலாம், அது எல்லாமே எல்லா வழிவகைகளும் நம்ம முன்னாடி போகணுங்க சார். போயிட்டோம்னா நம்மளை பிடிச்சி தூக்கி விட ஆள் இருக்காங்க.
1: சரி, நிச்சயமாக ஒரு பரப்பளவில் சிறிய நாடுகளான பிரேசில் பிரான்ஸ் நாடுகளில் கூட ஏறக்குறைய 70% 80% உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்படுது. ஆனால் நம்முடைய தேசத்தில் ஏறக்குறைய 2% தான் உணவு பதப்படுத்தும் பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஆய்வுகளை சொல்கிறாங்க. இன்றைக்கு ஏராளமான நல்ல பயனுள்ள தகவலை நான் நேயர்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி.
0: நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
2: இன்றைய உழவர் உலகத்தில் கிராமப்புற பெண்களுக்கான உணவு மதிப்பு கூட்டல் தொழில் வாய்ப்புகள் திருச்சி தில்லாம்பட்டி எஸ் யோகசித்ரா அவர்கள் நேரலையில் பங்கேற்று நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். உடன் உரையாடினார் மித்ரா.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் வளர்ச்சி மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் முக்கியத்துவத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமது பதவிக்காலத்தின் 4வது ஆண்டு நிறைவை ஒட்டி இன்று இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் இந்திய தன்மை எனும் உணர்வை வலுப்படுத்துவதே அரசின் முதன்மை நோக்கம் என்றார். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணாக்கர் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இச்சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சனையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாடு மசோதா 2026 மாநிலங்களவையில் அறிமுகம் செய்தார். நாடு முழுவதும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 170 நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், செயற்கை இழை ஆடைகள், செயற்கை இழை துணிகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக இந்நடவடிக்கை என்றார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 3500 கனஅடி வீதம் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக கேரள புதுச்சேரி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். காவிரியின் குறுக்கே கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் கடைமடை மாநில அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி தேவையில்லை என மத்திய இணையமைச்சர் புரிதல் இல்லாமல் தெரிவித்திருப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறினார். இதனிடையே மத்திய இணையமைச்சரின் இக்கருத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளதோடு, காவிரி நதி பாயும் மாநில மக்களிடையே இது பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்ட வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வரும் 5ஆம் தேதி தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் குப்பம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3 லட்ச ரூபாய் மதிப்பில் பராமரிப்பு பணிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட வகுப்பறை கட்டடத்தை ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரணவரை இன்று திறந்து வைத்தார். மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஊட்டச்சத்து உணவு திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி அறிவித்துள்ளார். இதில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்று நீர்ப்பாசனம், வேளாண் கடனுதவிகள், இடுபொருட்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு மனுக்கள் அளித்து தீர்வு பெறலாம். தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடி 18 ஒட்டி வரும் 3ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் வரும் அக்டோபர் 30ஆம் தேதி வரை வினாடிக்கு 60 கனஅடி வீதம் 268 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. 95 நாட்கள் திறக்கப்படும் இந்நீரின் மூலம் மாவட்டத்தின் செங்கோட்டை கடையநல்லூர் வட்டங்களில் உள்ள 2147 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மதுரை அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெறும். இதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வரும் 3ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி திருவரம்பூர் அம்பிகாபுரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் வரும் சனிக்கிழமை நடைபெறுவதால் இதற்குட்பட்ட அரியமங்கலம், SIT, ரயில் நகர், மலையப்ப நகர், பொன்மலை, காட்டூர், பாப்பாக்குறிச்சி, செந்தநீர்புரம், சங்கிலியாண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்று காலை 9:30 முதல் 4:00 வரை மின் விநியோகம் இராது. இலங்கையில் அடுத்த மாதம் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியின் துணைத் தலைவராக KL ராகுல் நியமிக்கப்பட்டுள்ளார். SSV ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், பும்ரா, குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பந்த் உள்ளிட்ட 15 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேர்லே நீங்களே நேரலையில் வந்து 80கள் 90கள் இந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை உங்கள் மனம் விட்டு கேட்கிற ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே இது 0431-840-102 இதில் புதிய நேயர்களும், 0431-840-102 இதில் வழக்கமான நேயர்கள். நீங்கள் பேசி 3 நாட்கள் கடந்திருந்தால் வந்து பாடல்களை கேட்கவாங்க. இனிதான ஒரு பாடலோடு இணைவோம்.

0: இரவு இசை இனிமை கேட்டு நெஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் நம்மூடினையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார், எங்கேந்து?
1: வணக்கம், கண்ணன் வடக்கு சாலப்பட்டி.
0: கண்ணன் ஐயா எப்படி இருக்கீங்க?

எரிச்சி மயக்கி என் மனச கெடுத்த சிறுச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு மணி.

இரவு இசை இனிமை கேட்டு நெஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் என்று டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய அஞ்சலாகும்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள் குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஏயா 109 நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சல யார் அனுப்பிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸ் இல்லையா?
1: தெரியல ஏட்டையா, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
0: சார்
2: சலீப். என்னையா ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
0: ஐயா, ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
2: பார்சலா? ஓ இதானா, ஓபன் பண்ணுங்க.
0: ஐயா ஐயா ஐயா ஐயா,
2: யோ என்னையா இப்படி பயப்படுறீங்க? ஓபன் பண்ணுங்க.
1: என்னது
2: ஆள் காட்டி வரல? ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங்.
3: அங்கி, நான் யாருன்னு கேட்காம சொல்றது செய்யுங்க. நான் போனை கட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு போன் வரும், அதை அட்டெண்ட் பண்ணாதீங்க. நீ ரியாக்ஷன் எடுத்தா இதே மாதிரி ஒரு பார்சல் உங்க மேல் அதிகாரிக்கு போகும். அதுல உங்க பாடி துண்டு துண்டா இருக்கும்.
0: ஐயா பாருங்க, ஐயா ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பேசுதுன்னு.
2: யோ, பேசுனது குழந்தை இல்லையா, ஏஐ டூல் யூஸ் பண்ணி குரலை மாத்தி பேசிருக்காரு. ஹலோ
4: ஹலோ இன்ஸ்பெக்டரா சார், என்ன காப்பாத்துங்க சார். சார், என்னோட பர்த்டே அன்னைக்கு யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? சார் பிளீஸ் சார், என் லொகேஷன் ஷேர் பண்றேன் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார்.
2: பயப்படாதீங்க, கண்டிப்பா வர, இப்பவே வர.
0: ஐயா, அந்த போன் கால் குழந்தை சொன்னது ஆபத்து. ஐயா ஆபத்து.
2: என்ன ஆபத்தா? யோ ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது, பப்ளிக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்டேஷனை பாத்துக்கோ, நான் வரேன்.
0: சரிங்க ஐயா.

0: யாரு யாரு? இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.
1: பரவாயில்ல மேடம், நான் உடனே போகணும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட போன்ல பேசுனது நீங்க தானே?
0: ஆமா இன்ஸ்பெக்டர், ஐ அம் ரேகா. நைட்டு சரியா தூக்கமே வரல, ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேனா அப்ப போன் ரிங் ஆச்சு. என் அண்ணனா தான் இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா அதுல
1: பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன
0: சொன்னாங்க? இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க இருக்கிற என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? பிளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர்.
1: ரேகா, பப்ளிக்க பாதுகாக்கத்தான் நாங்க இருக்கோம். ஆமா, போன்ல மிரட்டின அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
0: இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஆனா அந்த குரல் ஒரு முரடன ஒரு குரலா தான் இருக்கணும். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு சார்.
1: ஐ சி. ரேகா, இந்த பங்களா
0: என் சொந்த பங்களா தான் சார். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். இல்ல, என் கூட மேஜர் இருக்கான்.
1: மேஜர்னா?
0: உண்மையான மேஜர் இல்ல சார், சின்ன வயசுல மிலிட்டரியில வேலை பார்த்தான். நாங்க அவனை மேஜர்னு கூப்பிடுவோம். ஆனா தோட்ட வேலையில கெட்டிக்காரன். அவன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எங்க அப்பா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. பாவம் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கண் பார்வையே இல்ல.
2: ரேகாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காங்களா?
1: பார்வை இல்ல? ஆனா அது எப்படி? நான் தான் வந்திருக்கேன்னு அவ்வளவு கரெக்டா கேக்குறேன் மேஜர்.
2: அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேகா அம்மா போன்ல பேசும்போது நானும் பக்கத்துல இருந்தேன். அத வச்சு
1: ரேகா, இவளுக்கு எப்ப இருந்து பார்வை தெரியாம போச்சு?
0: அது
2: 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தோட்டத்துல பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மெண்ட் ரியாக்ஷன் ஆகி பார்வை போயிடுச்சு.
0: அந்த வருஷம் தான் எங்க அப்பா கூட இறந்து போனாரு.
1: ஐ சி. ரேகா, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்?
0: ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்ல சார், சொந்தக்காரங்கனா என் அண்ணன் தான். சொத்துக்காக பாசம் காட்டுற ஒரே உறவு அவர் தான்.
1: அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்? சாரி மேடம், உங்க மேரேஜ் போட்டோ அங்க மாட்டி இருக்கு, அத பார்த்து தான் கேட்டேன்.
0: நான்சென்ஸ் சார், உங்களை சொல்லல. மேஜர், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அந்த போட்டோ அங்க மாட்டாதன்னு? முதல்ல அதை தூக்கி போடு.
2: சரிம்மா, இப்பவே அதை கழட்டி வச்சிடறேன்.
1: ஆல்ரைட், இந்த கொலை பேட்டல் சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா?
0: இருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: யாரு யாரு யாரு மேல சந்தேகம் இருக்கு?
0: எனக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கு சார். எங்க நானே கொலை பண்ணிப்பேனும், ஐ மீன் தற்கொலை பண்ணிப்பேனும் பயமா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நோனு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டாதான் என்ன காப்பாத்துவீங்க.
1: ஓ காட், இந்த கொலை மிரட்டல்

0: ரொம்ப பாதிச்சிருக்கு. ரேகா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும்.
1: சரிங்க சார்.
0: நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உங்களை பார்க்கறேன். அப்புறம் இந்த கொலை நடத்தல பத்தியும் நான் இங்க வந்தது பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன்.
1: ஓகே இன்ஸ்பெக்டர்.
0: கான்ஸ்டபிள்
2: ஐயா,
0: இந்த ஃபைலை ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க.
2: சரிங்க ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர், மே கமிங்? ஓ, உள்ள வந்துட்டனா? ஐ அம் சாரி, ஐ அம் காந்த், எ ஸ்போர்ட்ஸ்மேன்.
0: காந்த், டேக் யுவர் சீட். என்ன விஷயம்?
2: இன்னைக்கு காலையில நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் போயிருந்தப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
0: என்ன மெசேஜ்?
2: படிக்கிறேன் கேளுங்க. ஹலோ காந்த், ரேகா உயிருக்கு ஆபத்து, அவங்களை நீங்க தான் காப்பாற்றணும், இல்லனா உங்களை நான் போட்டு தள்ளிடுவேன். பாத்தீங்களா சார், இப்படி மெசேஜ் வந்திருக்கு சார்.
0: ரேகாங்கிறது யாரு?
2: என்ன இன்ஸ்பெக்டர், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. மீன் தொழில் ஜாம்பவான் சிவாவோட சிஸ்டர்னா எல்லாருக்குமே தெரியுமே.
0: எனக்கு தெரியாது. ஓகே, ரேகா உங்களுக்கு என்ன வேணும்?
2: ஷீ இஸ் மை வைஃப். ரேகா நானும் இப்ப ஒன்னா இல்ல.
0: காரணம்?
2: அவளோட அண்ணன் சிவா தான். ரேகா அப்பா செத்து போன ஒரே வருஷத்திலேயே அவசர அவசரமா அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் சொத்து காசப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு சார். அது எங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார். சார், அதுக்காக தான் சார் இந்த நாடகம்லாம் நடக்குது. சார், சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார்.
0: கவலைப்படாதீங்க, ரேகாவை நான் காப்பாத்துறேன். அவ சாகலனா நீங்க சாக மாட்டீங்களா?
2: ஆமா சார், ஆமா சார, எப்படியாவது ரேகாவை காப்பாத்துங்க சார். அவ சாகலனா நானும் சாக மாட்டேன் சார்.
0: மிஸ்டர் சிவா, நாங்க யாரையும் அனாவசியமா விசாரணை பண்ண மாட்டோம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
3: ஐ நோ, பட் விசாரணை பண்றதுக்கு நீங்களே நேரடியா இந்த கால நேரத்திலே வந்திருக்கீங்கன்னா தட் சுட் பி சம் ரீசன்.
0: சொல்றேன், இந்த பங்களா உங்களுடைய தானே? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: ஏ, எங்க ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா இங்கதான் இருக்கும்.
0: ஓ,
3: சிட்டில ஒரு பங்களா இருக்கு, என் சிஸ்டர் அங்கதான் இருக்கா. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இருக்கு, அதுல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காந்த் இருக்கா.
0: ஏ மிஸ்டர் சிவா, நீங்க உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஏன் ஆள் ஆளுக்கு ஒரு பங்களால இருக்கணும்?
3: அது அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது இன்ஸ்பெக்டர்.
0: ஓகே, நீங்க ஒரு கேப்ரே டான்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க
3: இன்ஸ்பெக்டர்.
0: அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல
3: இன்ஸ்பெக்டர்.
0: அதனாலதான் ஒய்ஃபோட தனியா இந்த பங்களால வந்துட்டீங்க.
3: மேபி சோ வாட். ஏ இன்ஸ்பெக்டர், ரேகா உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா?
0: ஃபோன்?
3: எஸ், தன்னை யாரோ கொலை பண்ண போறதாவும் நீங்க தான் காப்பாத்தணும்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளே இன்ஸ்பெக்டர். ரேகா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவ.
0: என்ன சொல்றீங்க?
3: எஸ், இப்படி தான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவா.
0: ஓ,
3: ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு ஈவினிங் 6 o'clock மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர் போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவார். அநேகமா அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரவே மாட்டீங்க.
4: இன்ஸ்பெக்டர், as a psychiatrist doctor எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
0: வெரி நைஸ் டாக்டர். ரேகாவை உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும்?
4: ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஜனவரி மாசம் அவங்க அண்ணன் தான் ரேகா ஒரு மனநோயாளின்னு இங்க கூட்டிட்டு வந்தார். எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தேன். She is perfectly all right. சாதாரண மென்டல் டிப்ரெஷன்ல அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு போய் மனநோயாளின்னு சொல்லி ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல.
0: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
4: நான் டிப்ரெஷனுக்கு சில டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அண்ணன் இங்கேயே அட்மிட் பண்ண சொல்லி ரொம்ப பிரஸ் பண்ணான். அது தான் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேன். ரேகாவுடைய விரக்தியான பேச்சை பார்த்தா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரும் அவங்க கிட்ட அன்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: என்ன சொல்ல வரீங்க டாக்டர்?
4: அதாவது மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற சில பேஷண்ட்ஸ் மத்தவங்க அனுதாபத்தை எதிர்பார்த்து அவங்களை யாரோ கொலை பண்ண வர்றதா காப்பாத்த சொல்லி சீன் கிரியேட் பண்ணுவாங்க.
0: இஸ் இட்? அது போல
4: ரேகாவே பணம் கொடுத்து ஒரு ஆளை உதவிக்கு வச்சுக்கிட்டு தன்னை யாரோ கொலை பண்ண போறதா ஒரு அனுதாப சூழலை உருவாக்கி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை ரேகாவை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும்.

0: டாக்டர்.
1: ஐ சி. ஓகே டாக்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாய்.
0: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்.
2: ஆ சொல்லுங்க ஐயா.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேகாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு தான் ரேகாவை கொலை பண்ண போறதா கொலகார சொல்லிருக்கா. சோ எந்த அசம்பாவிதமும் நடக்காம பாத்துக்கணும்.
2: ஐயா பக்கா பந்தோபஸ்து பண்ணிருக்கோம். ஐயா ஐயா அங்க பாருங்க, அங்க பாருங்க, ரேகாமா மாடியில இருந்து இறங்கி வராங்க. ஐயா ஐயா என்ன ஐயா, அது இந்த காந்த அவங்களை இப்படி பாக்குறான்.
3: ரேகா இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு குடும்ப பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க, ஆனா உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன நீ ஒதுக்குறியா உன்ன. ரேகா ஏன் கால இல்லம்மா, அண்ணன் கிட்ட போய் ஆசீர்வாதம்.
4: உங்ககிட்ட யார ஆசீர்வாதம் வாங்க வந்தா, கொஞ்சம் தள்ளுங்க
5: அண்ணே. என்ன பிளஸ் பண்ணுங்க அண்ணே.
6: என்னன்னு பிளஸ் பண்றது, குழந்தை இல்லையேன்னு என்ன தத்தெடுத்து வளர்த்த நம்ம அப்பா. நீ பிறந்த பிறகு சொத்துல பெரும்பாதிய உன் பேரு எழுதி வச்சுட்டு போய் செத்துட்டார். நீ செத்தாதான் அந்த சொத்தும் எனக்கு கிடைக்கணும் என் பொண்டாட்டி சொல்றாங்க. அப்புறம் எப்படி உன்னை நான் பிளஸ் பண்றது?
7: அட என்னம்மா நீ அண்ணங்கள்லாம் விழுந்துட்டு. எழுந்துருமா எழுந்துருமா, தீர்க்காயசா இருமா. ஆ எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, காந்த் கிட்ட வாங்க. மேஜர் ஏன் அங்கேயே நிக்கிற, பக்கத்துல வா. ஏமா ரேகா கேக்க வெட்டுமா?

0: அண்ணா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க.
1: என் அழகு தேவதமணி, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா மா, உனக்கு இந்த அண்ணனோட பரிசு, இந்த வாட்ச்.
0: ஹாய், வாட்ச் சூப்பரா இருக்கே அண்ணா, இது ஓடலையே.
2: ஓடாத வாட்சா என்ன சிவா, அபசகுணமா இருக்கு.
3: என்ன காந்த், என்ன அபசகுணம்? அது ஜெர்மன் வாட்ச், கையில கட்டினா தானா ஓட ஆரம்பிக்கும். சரி சரி, எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்.
4: Wish you many more happy returns of the day. Rekha, the bouquet thank you.
0: Thank you, Gant.
3: Happy birthday, sister.
0: Thank you, Pa.
3: Enna major? Yen thayangra? One bali pukudu.
5: Ah! Enna idu? Major, kathi keela podu. I say kathi keela podu.
6: Amma, amma. Bayapadadhinga. Enna dhaan ungalku ellarum paadhukaappa irundhalum unga paadhukaappukku ஒரு ஆயுதம் வேணும் இல்ல, அதான் அன்பளிப்பா இந்த கத்திய கொடுக்கணும். பயப்படாதீங்க, இத வாங்கிக்கங்கம்மா.
5: மேஜர், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்.
6: இல்ல சார், இத நான் தான் கொடுக்கணும்.
5: என்ன போர் கட் ஆயிச்சு?
0: ஆ இன்ஸ்பெக்டர், யாரோ வராங்க. ரேகா, பயமா இருக்கு.
5: ரேகா பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். யார் அது, யார் அது? ஹலோ, யாரா ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க.
2: ஜெனரேட்டர்
5: கவலைப்படாதீங்க,
6: அவன் இருட்டுல தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் என்ன தொட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அவன் இங்க வந்தான், நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.
3: அப்ப நாங்களாங்க பத்த மாட்டோமா?
2: ஏன், நான் இல்லையா?
3: சரி சரி, வாங்க டின்னர் சாப்பிடலாம். இன்ஸ்பெக்டர் நீங்களும் வாங்க.
5: சாரி சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி வர்க் இருக்கு. ரேகா,
0: இன்ஸ்பெக்டர்
5: நீங்க ரூமுக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு டின்னர் வரும்.
0: இன்ஸ்பெக்டர்
5: எதுக்கும் பயப்படாதீங்க ரேகா, கான்ஸ்டபிள் எல்லாம் இங்கதான் இருப்பாங்க, தைரியமா இரு. ரேகா, அப்ப நான் வரேன்.
0: இன்ஸ்பெக்டர்
5: ரேகா, உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுங்க.
0: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
5: ரேகா, இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாம உங்க ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டவனை நிச்சயம் நான் பிடிச்சே தீருவேன்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர்.
2: நீங்க போயிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நானும் என் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன். உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்.
5: நோ நீட் மிஸ்டர் கான், ரேகா நல்லா இருந்தானா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள கவனமா பாத்துங்க.
2: அப்போ ரேகா செத்துட்டா நானும் செத்துருவேன்.

0: சிவாவுக்கு போயிடுமா?
1: காந்த், வார்த்தை அளந்து பேசு.
2: ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருக்கு, ரேகாவை பத்திரமா பாத்து, நான் வரேன். ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா தான் பேசுறேன். டீடைல்ஸ் உடனே அனுப்பி வைங்க. ஓகே, ஹெட் கான்ஸ்டபிள்.
3: ஐயா,
2: ரேகா வீட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யாரோ போன் பண்ணிருக்காங்க.
3: ஓஹோ,
2: சர்வேலன்ஸ் யூனிட்ல இருந்து இப்பதான் விவரம் சொன்னாங்க. விபரத்தை அனுப்பி சொல்லிருக்க.
3: அப்படி போன் வந்திருந்தா ரேகா அம்மா போனை அட்டெண்ட் பண்ண நமக்கு போன் பண்ணி பெர்மிஷன் கேட்டிருப்பாங்களே.
2: எதுக்கும் ரேகாவுக்கு ஒரு போன் அடிச்சுப்பா. என்ன இது, போன் ரிங் ஆகுது, யாருமே எடுக்க மாட்டாங்க. சம்திங் ராங். ஹெட் கான்ஸ்டபிள், வாங்க ரேகா வீட்டுக்கு போ.
3: ஐயா, ஐயா, லேண்ட்லைனுக்கு போன் வருது ஐயா.
2: சரி, நான் பேசுறேன். ஹலோ,
4: ஹாய், மை டார்கெட் இஸ் ஓவர், உடனே ரேகா வீட்டுக்கு போங்க, அவ டெட் பாடிய பாக்க.
2: ஓ காட், ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க. சொல்லுங்க மேஜர், என்ன நடந்தது?
5: ஐயா, நைட்ல அம்மா ஜூஸ் குடிச்சிட்டு தூங்குறது வழக்கங்கிறதுனால தயார் பண்ணி எடுத்துட்டு போனேன்.
6: அம்மா
5: படுத்துக்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி பார்த்தேன், பதில் இல்லை. தூங்குறாங்கன்னு நினைச்சு எழுந்ததும் குடிக்கட்டுன்னு அங்கேயே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க ஐயா, அம்மா பாத்து.
2: அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் மேஜர்?
5: ஐயா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் சாப்பிட்டாங்களான்னு பார்க்க போனேன், அப்பவும் அசையாம தூங்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து சத்தம் போட்டு எழுப்பி பார்த்தேன், ஐயோ அம்மா எழுந்திருக்கவே இல்லையா. அம்மா, அம்மா.
2: ஓகே ஓகே மேஜர், ஓகே ஓகே. மேஜர், காலையில வந்து போனதுக்கு அப்புறம் ரேகாவை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா?
5: ஐயா, எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல. வந்திருந்தா உள்ள விட்டுருக்க மாட்டேரு.
7: இவன் அழுற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே ரேகா செத்துட்டான்னு தெரிஞ்சது.
8: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த பிறகுதான் ரூம் விட்டே நான் வெளியே
2: வந்தேன். பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புங்க.
9: சரிங்கய்யா.
2: போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ரேகா எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும்
5: மேஜர்.
2: அது வரைக்கும் யாரும் இந்த பங்களா விட்டு வெளியே போக கூடாது.
9: சரிங்கய்யா.

0: இந்த கிளப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, புதுசா எதுவுமே நடக்கலையே. சேம் ஓல்டு சாங், சேம் ஓல்டு டான்ஸ். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அமேசிங், இன்ஸ்பெக்டர் மாறுவேடத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பேசி பாப்போமே.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர்.
2: ஓ டாக்டரா,
0: நீங்க கெட்டப்ப மாத்திட்டு வந்து உட்கார்ந்து கூட கொலகாரத்தை கண்டுபிடிக்க முடியலையா?
2: டாக்டர், உங்களை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?
0: அதுதான் சைக்கோட்டிக் டாக்டர். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது.
2: உண்மைதான் டாக்டர்.
3: என்ன டாக்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: அடடே, நம்ம இன்ஸ்பெக்டர்
3: மாறு வேஷத்துல, சூப்பர் இன்ஸ்பெக்டர். நம்ம மூணு பேரும் இங்க சந்திப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
2: மூணு பேர் இல்ல, நாலு பேர். அங்க பாருங்க, ரேகா அண்ணா, சிவா.
4: ஹலோ.
2: என்ன, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க?
3: எனக்கு ஒரு போன் கால் வந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கிளப்புக்கு போங்க, அங்க உங்ககிட்ட வந்து யார் வழிய பேசுறானோ அவன் தான் கொலகாரன், பிடிச்சு கொடுத்து போலீஸ் ரிவார்டு வாங்கிக்கங்கன்னு.
4: அதான், எனக்கும் அப்படி ஒரு போன் கால் வந்தது.
0: எனக்கும் வந்தது.
2: சோ நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறோம்.
4: சோ கொலகாரன் நம்மள ஏமாத்திட்டான்.
2: என்ன ஏமாத்துறோம்?

0: நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. கொலகாரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்.
1: ஐயா, எல்லாரையும் லாக்அப் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், விசாரணையை ஆரம்பிக்கலாம்.
0: வெயிட், இந்த விசாரணைக்கு ஒரு விஐபி தேவைப்படுற, இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க டாக்டர், ரேகாவை கொலை பண்ணவன கண்டுபிடிச்சிட்டேன்.
2: வெரி கிளாட். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுங்க, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க?
0: அதுக்கு இல்ல டாக்டர், அகார்டிங் டு த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் படி கத்தியால குத்தி துப்பாக்கியால சுட்டு ரேகாவை கொலை பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். அக்யூஸ்ட் யாருன்றதையும் முடிவு செஞ்சிட்டேன் டாக்டர். இப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீங்க அதை கவனிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க தான் மனநல மருத்துவராச்சே, உங்க முடிவும் என் முடிவும் சரியா இருக்கானு பாப்போம்.
2: I see. Okay. என்ன டெஸ்ட் பண்றீங்க? குட். கூட்டி விசாரிங்க பாப்போம்.
0: ஹெட் கான்ஸ்டபிள் சிவாவை கூப்பிட்டு வாங்க.
1: சரிங்க ஐயா. சிவா, இப்படி வந்து நில்லுங்க.
0: சொல்லுங்க சிவா, ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
3: நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. குழந்தை இல்லாததால என்ன தத்தெடுத்து வளர்த்த அப்பா சாகிறதுக்கு முன்னாடி பெருவாரியான சொத்துக்களை ரேகா பிறந்த பிறகு அவளுக்கு எழுதி வச்சுட்டாரு. அதனால என் ஒய்ஃப் சொத்துக்காக ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொலை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினா. அவ எங்க ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொண்டுடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வைக்க ரேகாவை துப்பாக்கி கட்டி மிரட்டினேன். ஆனா கொலை செய்யல, நான் கொலை செய்யல. பயத்துல துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு காணாம போன என் துப்பாக்கிய பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டதுதான். மத்தபடி நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல.
0: பாத்தீங்களா டாக்டர்?
2: நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: ஹெட் கான்ஸ்டபிள்
1: ஐயா,
0: சிவாவை லாக்அப்ல வச்சுட்டு அந்த காந்தை கூட்டு வாங்க.
1: சரிங்க ஐயா. காந்த், காந்த் இப்படி வந்து நில்லுங்க.
0: என்ன காந்த், இந்த கத்தி யாருதுன்னு தெரியுதா?
4: இந்த கத்தி என்னோடதான். ஆனா இத யாரோ திருடி ரேகாவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாங்க. கல்யாணம் முதல் நாள்ல இருந்து என்ன வெறுத்தவளோட 1 வருஷம் வாழ்ந்த, ஒரு நாள் திருந்துவான்னு நம்பி ஃபாரஸ்ட் பங்களால காத்துக்கிட்டு இருந்த. சில நேரம் அவளை கொண்டுலாம் தோணும். ஆனா அவளை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன் இன்ஸ்பெக்டர், அவளை காதலிக்கிறேன்.
0: ஸ்டாப் இட். பாத்தீங்களா டாக்டர்?
2: எதையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: ஹெட் கான்ஸ்டபிள்
1: ஐயா,
0: காந்த லாக்அப்ல வச்சுட்டு அந்த மேஜரை கூட்டிட்டு வாங்க.
1: சரிங்க ஐயா. மேஜர், மேஜர் இப்படி வாங்க.
0: என்ன மேஜர், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
5: என்ன சொல்வேன் நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தவரோட பொண்ணை கொல்ற அளவுக்கு நான் கல்லஞ்சிக்கார இல்லையா?
0: நிறுத்து. ஹெட் கான்ஸ்டபிள்
1: ஐயா,
0: இவனை லாக்அப்ல வைங்க.
1: சரிங்க ஐயா.
0: சொல்லுங்க டாக்டர், இவங்கல யார் குற்றவாளியா இருப்பாங்க?
2: I'm sorry, எனக்கு தெரியல.
0: உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க.
2: எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர்.
0: உங்களுக்கு தெரியும்?
2: தெரியல.
0: தெரியும்.
2: தெரியல, தெரியல, தெரியல.
0: தெரியும், தெரியும், தெரியும். ஒத்துக்குங்க, நீங்க தான் கொலகாரனு ஒத்துக்குங்க.
2: இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? What do you mean?
0: Yes, ரேகாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், வெறும் கத்தி துப்பாக்கியால மட்டும் ரேகா சாகல, விஷ ஊசி போட்டு அவளை கொன்னு இருக்காங்க. விஷ ஊசி போட தெரிந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
2: ஊசி போட தெரிஞ்சவன் நான் மட்டும்தானா? ஐயா இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலகாரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு?
0: ஆதாரம், பார்சல் கொண்டு வந்த கோவிந்தன், பார்சல்ல இருந்த ஆள் காட்டி விரலுக்கு சொந்தக்காரரான உங்க பேஷண்ட் உத்தமன், கொலை மிரட்டலுக்காக ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணி தந்த

0: சுரேஷ் ரேகாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜூஸ் கிளாஸ்ல கிடைச்ச உங்க கை ரேக போதுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க? ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
1: இன்ஸ்பெக்டர், எஸ் எஸ் ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன். நானும் ரேகா அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அவன் என் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் என் மனைவிய கொள்ற அளவுக்கு என்ன வெறியனாக்கிடுச்சு. அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு எரிச்சு கிச்சன் ஆக்சிடென்ட் உலகத்தையே நம்ப வச்சேன். அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சது. ரேகாவுடைய அப்பன் அவளை பலவந்தப்படுத்தி இருக்கான். அந்த பழிய தாங்காம அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்கான். அது தெரியாம நானே அவளை கொண்டுட்டேன் இன்ஸ்பெக்டர், நானே அவளை கொண்டுட்டேன். அப்புறம் அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அவனோட ஒரே வாரிசான ரேகா என் கையில மாட்டிக்கிட்டா. அவளையும் கொன்னாதான் என் வெறி அடங்குன்னு முடிவு பண்ண என்ன அவளோட வெல்விஷர்னு நம்ப வச்சேன். நான் அவளை காப்பாத்துவேன்னு அவ என்ன நம்புனா, அந்த நம்பிக்கையில பர்த்டே அன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த பங்களாவில தங்க வச்சான். கத்தி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சான். போலீஸ் கிட்ட கூட என்னை பத்தி சொல்லல. இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யூ கேன் அரெஸ்ட் மீ, அரெஸ்ட் மீ.
0: டாக்டர், ரேகா உங்களை பத்தின உண்மைய மறைச்சதுனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா போலீஸால ஒரு சின்ன திருட்டை கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஒத்துழைச்சா தீவிரவாதத்தை கூட ஒழிக்க முடியும். டாக்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
2: வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் டாக்டராக வி சிவகுமார், இன்ஸ்பெக்டராக ஜி அப்துல் ஷெரீப், ரேகாவாக ஆர் சைலஜா, சிவாவாக ஆர் ராமராஜா, காந்தாக ஆர் பாலாஜி, மேஜராக ஏ கந்தன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
4: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
5: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் அனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. The headlines. Lok Sabha discussing bill proposing stricter punishment and setting up of fast-track courts in paper leak cases. Government says new legislation reflects resolve to protect students' future. Opposition stresses on wider reforms. Supreme Court orders release of minor students arrested during protests on NEET paper leak issue. Maharashtra, Bihar and Assam orders withdrawal of cases against students. 20 people killed in Pakistan-occupied Jammu and Kashmir in firing on protesters. India terms so-called assembly polls in POJK.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. இனிய ராகம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இனிய ராகம்.

பக்கம் இருட்டு கட்டுது, அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது. குச்சிக்குள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி, மழை விட்டதுமே போயிரலாம் ஊர நெருங்கி.

0: நிறைவுற்றது இனிய ராகம். நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேர்கள் கேட்க இருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை SKT ராஜேந்திரன் அவர்களின் நாகசரிசை நிகழ்ச்சி கேட்கலாம். கிளாமங்கலம் KN ரகுபதி அவர்கள் தவில். தொடக்கமாக, நம்பி கெட்டவர் எவரையா எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

அடுத்து வராலந்து கொம்பனி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை குஜ்ஜரி ராகம் ஆதிதாளம்.

இனி சிலம்போசை என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், சாரமதி ராகம் ஆதி தாளம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை SKT ராஜேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கிளாமங்கலம் KN ரகுபதி அவர்கள் தவில். நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் NS ராமச்சந்திரன் இயற்றியது ஆபோகி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை பட்டுக்கோட்டை எஸ் கே டி ராஜேந்திரன் அவர்களின் நாகசரை இசை நிகழ்ச்சி கேட்டோம். கிளாமங்கலம் கே என் ரகுபதி அவர்கள் தபில்.

0: இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, நாளை அரங்கிசையில் ஹனுமந்தபுரம் ஷியாமலா கோபாலன் அவர்களின் பாடல் கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குடல் இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நாளை காலை 10:30 கோபுர வாசலிலே ஒரு பட பாடலாக, கோபுர வாசலிலே படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகும். 10:45 உற்சாக மூச்சம், வெற்றி கொடிகட்டு, இளம் தொழில் முனைவர் ஏ பாண்டியநாதன் அவர்கள் பங்கேற்பில் நிகழ்ச்சி. 12:10 சங்கீத சாரல், ஐயப்பன் சரிதம், இசைச்சொற்பொழிவு கேட்கலாம். நிகழ்த்துகிறார் தஞ்சாவூர் கே வைஜெயந்தி மாலா அவர்கள். 2:15 வேளாண் அரங்கம், பந்தல் காய்கறி சாகுபடி, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் புத்தூர் அக்ரஹாரம் ஆர் ராஜா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், உயர்வுக்கு வழிகாட்டும் உன்னத தொழில்கள், திருச்சி யு அனீஸ் ஃபாத்திமா அவர்களுடன் நேர்முகம். மாலை 6:15 உணவை மருந்து, தஞ்சாவூர் இயற்கை விவசாயி கோ சித்தர் அவர்கள் தரும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, நாளை இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 மௌன விரதம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி நாளை இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 நாடகமாக மௌன விரதம் நாடகம் இடம்பெற கேட்கலாம். இந்நிகழ்ச்சிகள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இதே அலைவரிசையில் நாளை ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவு 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நேர்களே, ஜெய் ஹிந்த்.